0: July 2015. Movie is starring Danush and Kajal. Movie is directed by Balaji Mohan and music by Anirudh. So இதோ உங்களுக்காக வருது சூப்பர் சீன் ஆஃப் த டே மாரி திரைப்படத்திலிருந்து.
1: அடுத்த வாரம் ரேஸ் என்ட்ரி கொடுத்தலாம், உரெல்லாம் ரெடியா இருக்குது. இப்ப நம்மளுடைய அடுத்த டார்கெட்டே அந்த அர்ஜுன் தான். என்னன்னு தெரியல, காலையில இருந்து கை நம்ம நம்ம நம்ம நமங்குது.
2: என்னது
1: இந்த அர்ஜுனையும் பேர்ட் ரவியும் அர்ஜென்டா ஏதாவது பண்ணுப்பா.
3: அவன் போலீஸ்ரா, அவன் அர்ஜென்டால எதுவும் பண்ணக்கூடாது, அமைதியா தான் பண்ணு. சும்மாவே இருக்கா, ஒரு மாதிரி இருக்குறா, போர் அடிக்குது, ஏதாவது வேலை பண்ணணும்.
4: ஏசப்பா, இந்த குழந்தை உனது கரத்தில் ஒப்படைக்கின்றோம் ஐயா.
3: என்னடா
1: இல்ல, இதுக்கு முன்னாடி என்ன வேலை பார்த்துக்கிட்டு
3: இருந்த? ஏய் என்னடா, அடித்தடி செஞ்சோம், கை கால்லாம் உடச்சோம், மாமூல் வாங்கணும், புறாலாம் போற கூட்டம், ரேஸ் விட்டோமே,
1: அதெல்லாம் வேலை என்ன வருது?
3: ஏய் உள்ள போயிட்டு வந்ததுல இருந்து உங்களுக்கு தீமைச்சரா?
1: இல்லப்பா, என்ன வேலை உனக்கு தெரியும்?
3: ஏய் எல்லா வேலையும் செய்வேண்டா,
1: எல்லா வேலையும்
3: எல்லா வேலையும் செய்வேண்டா.
1: அப்ப நம்ம ஏரியா முருகன் சொல்லி பிரஸ் பிடிச்சி பெயிண்ட் அடிக்கிறியா?
3: ஏய் பெயிண்ட் அடிக்கிறதுலாம் எப்படிரா, அதெல்லாம் ஆர்டிஸ்ட் வேலைடா, எனக்கு வராதுரா.
1: போற வரவனால அடிக்கிற பெயிண்ட் அடிக்க மாட்டியா?
3: ஏய் போற வரவன் அடிக்கிறதோ பெயிண்ட் அடிக்கிறது
1: ஒன்னாடா. அப்ப நம்ம ஏரியா மெக்கானிக் மணி இருக்கானே, அவனை அடிச்சு தோத்துக்கு நீ வேணா கடை பாத்துக்கிறியா?
3: அடிச்சு தோத்துற வரைக்கும் ஓகே, ஆனா மெக்கானிக் வேலை எப்படிரா, கைட்டி மாட்டி எனக்கு வராதுரா.
1: எல்லா வேலையும் தெரியுமே.
3: ஏய் எனக்கு தெரியாத வேலை யோசிச்சு யோசிச்சு என்ன பண்ணுவேன்?
5: சாயந்தரம் விடுமா ராணிக்கா? அவன் ஊடுக நம்ம வாழ தொட்டு தரல, ஆட்டோ வாங்கணுமா? அது நம்ம கிட்ட தானே இருக்குது.
3: ஏய் கரெக்டா,
1: என்ன அதை வாங்கி பாட்பாட்டா பிரிச்சு வித்துலான்றியா?
3: ஏச்சி ஆட்டோ ஓட்டலாம்டா,
1: வாயில ஓட்டினா பார்த்தா ஸ்டார்ட் பண்ணி ஓட்டணும்.
3: அப்ப நாளில இருந்து நம்ம ஆட்டோ ஓட்டுறோம்.
0: நீங்கள் கேட்டது சூப்பர் சீன் ஆஃப் தி டே மாரி திரைப்படத்திலிருந்து. ஈஸ்ட் எஃப்எம் 102.7 தமிழ், தி ஈஸ்ட் எஃப்எம் இன் டியூன் தமிழ்.

0: மண்டப்பா
1: சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறு, சிகரத்தை அடைந்தால் வானத்தில் ஏறு.
2: மே 18 முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை முன்னிட்டு நாளை ஈஸ்ட் எஃப்எம்மில் வலிமையான நிகழ்ச்சிகள் மாற்றி அமைக்கப்படும். நாளை முழுவதும் நினைவேந்தல் ஒலிபரப்பு எடுத்து வரப்படும்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
4: உங்கள் கனவு இல்லத்தை நீங்களே வடிவமைக்க விரும்புகிறீர்களா? பல வருட அனுபவத்துடன் உங்களுக்கு உதவுகின்றது கிரே ஸ்டோன் லக்ஸுரி ஹோம்ஸ். உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளாகவே 8 முதல் 12 மாதங்களுக்குள் டெரியோன் வாரண்டியுடன் கட்டித்தருகின்றார்கள். பைனான்சிங் ஒழுங்குகளும் செய்து தரப்படும். கிரே ஸ்டோன் லக்ஸுரி ஹோம்ஸின் கட்டுமானங்களின் தரத்தினை அறிய அழகிய மாடல் ஹோமினை இன்றே பார்வையிட அழையுங்கள். சசீலன், 416-727-1930. மாடல் ஹோம் இஸ் ரெடி ஃபார் வியூவிங். சசீலன், 416-727-1930. Grey Stone Luxury Homes.
5: நீங்கள் ஒரு ரெஸ்டோரண்ட், சூப்பர் மார்க்கெட் அல்லது எந்த ஒரு பிசினஸ் வைத்திருந்தாலும் உங்களுக்கு டெய்லி கேஷ் ஃப்ளோவில் சிக்கலா? டோன்ட் வோரி, உங்கள் கேபிட்டலை அதிகரிக்க பிசினஸ் கேஷ் அட்வான்ஸ் லோனினை 72 hours $10,000 முதல் $3,00,000 வரை பெற்று உங்கள் பிசினஸ் அக்கவுண்டில் டிபாசிட் செய்யப்படும். கேபிட்டல் 24 லிமிடெட், 416-580-6591. இது மட்டுமின்றி உங்களுக்கு லாங் டேர்ம் லோனாக அப் டு $100,000 வரை மேஜர் பேங்கில் சிறந்த வட்டி விதத்தில் பிசினஸ் லைன் கிரெடிட் லோனினை பெற்றுக் கொள்ள முடியும். கேபிட்டல் 24 லிமிடெட், 416-580-6591.
6: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை புஃபே வித் அன்லிமிடெட் தோசை. 20-க்கும் மேற்பட்ட வகைகள் $16.99 மட்டுமே. ஃபார் கிட்ஸ் $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா மீண்டும் மீண்டும் வரத்துண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 Kennedy Road, Scarborough, 416-288-0994, kyralitis.com.
7: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி.
8: அது சரி.
7: உங்களுக்கு ஆடி கார்
8: என்னது?
7: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
9: 2nd நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்முதல் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
10: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
9: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கமென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி,
10: 416-900-4599.
11: இந்த கூடையை இனிய இசையோடு வரவேற்க நீங்கள் தயாரா? ஸ்பார்க் லைன் என்டர்டைன்மெண்ட் மற்றும் பாஸ் மீடியா வழங்கும் ஸ்வர சங்கமம் 2026. கலை மாமணி, அனுராதா ஸ்ரீராம், முன்னணி இடப்பாடுகர் சத்ய பிரகாஷ், சூப்பர் சிங்கர் அபிலாஷ், June 6 மாலை 6:00 பிக்கரிங் கேசினோ ரிசோர்ட்டில். மேலதிக விவரங்களுக்கு 647-336-5529.
12: இந்த நிகழ்ச்சிக்கான டிக்கெட்டுகளை ticketmaster.ca, மார்னிங் சன் ஷிப்பர் சந்திப்பில் ரூச் பேக்கரி, மாடர்ன் அண்ட் லாரன்ஸ் சந்திப்பில் போட்டோ ஃபாஸ்ட், மார்க்மென் ஸ்டீல்ஸ் ஆரஞ்ச் பில்டிங்கில் ஜூசி ஹப், மார்க்மென் டெக்னிக்கல் சந்திப்பில் ஹை ஃபை பாபு ஷாப், பிக்கரிங்கில் கார்த்திகா சூப்பர் மார்க்கெட், ஓஷோவில் டாண்டரன் ரிட்ஸ் அண்ட் சந்திப்பில் ஃப்ரீ டாப்பிங்ஸ் பீட்சாவில் பெற்றுக்கொள்ளலாம். எக்ஸ்க்ளூசிவ் மீடியா பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் அண்ட் டிவைன் பை ஸ்பார்க்லைன் என்டர்டெயின்மென்ட் இன்க்.
13: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
1: கனடாவின் கடந்த மாதத்திற்கான பணவீக்கம் 3.1% வரையில் அதிகரிக்கக்கூடும் என பல்வேறு நிதி நிறுவனங்களின் பொருளாதார வல்லுநர்கள் எதிர்வு கூறியுள்ளனர். பிரதானமாக எரிபொருள் விலை அடங்கலாக ஈரான் போர் கனடாவில் ஏற்படுத்தியுள்ள விலையேற்றங்கள் இதற்கு காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் வடக்கு கிழக்கின் பல்வேறு பகுதிகளிலும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரம் இன்றைய நாளும் உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டுள்ளது. நாளை முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தில் இடம்பெறவுள்ள நினைவேந்தல் நிகழ்வில் இனம், மதம், கட்சி, பிரதேச வேறுபாடுகள் இல்லாமல் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் பொது கட்டமைப்பு அழைப்பு விடுத்துள்ளது. இலங்கையின் இறுதி யுத்தம் மஹிந்த ராஜபக்ஷ போன்றவர்களை தேசிய வீரர்களாக காட்டுவதற்கு மட்டுமே பயன்படுத்தப்பட்டதாக சம உரிமை இயக்கத்தின் அழைப்பாளர் இந்திரானந்த டி சில்வா தெரிவித்துள்ளார். யுத்தத்தில் கொல்லப்பட்ட ஆயிரக்கணக்கான அப்பாவி தமிழ் மக்கள் குறித்து இன்றும் பேசப்படுவது இல்லை என அவர் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் விஜய் முதலமைச்சராவதை தடுக்கும் முயற்சிகளில் ஈடுபட்டதாக எழுந்த சர்ச்சைகளை நடிகர் ரஜினிகாந்த் மறுத்துள்ளார். முதலமைச்சர் விஜய் மீது தமக்கு பொறாமை இல்லை எனவும் பெரிய கட்சிகளை தோற்கடித்து தனிப்பெரும் வெற்றியினை பெற்றதில் ஆச்சரியம் கலந்த மகிழ்ச்சியை என்றும் ரஜினிகாந்த் கூறியுள்ளார்.

0: வாரம் ரியல் எஸ்டேட் மார்க்கெட் அப்டேட் வழங்குவது ஸ்வப்னாச்சாரி. For all your real estate needs, call Swapna at 416-888-9492.
1: எல்லா லிஸ்னர்ஸ்க்கும் வணக்கம். நிறைய பேர் வந்து என்ன தொடர்ச்சியா நிறைய வாரம் மாசம் வருஷமா வந்து என்ன ரியல் எஸ்டேட் மார்க்கெட் அப்டேட்ஸும் ரியல் எஸ்டேட் பத்தி இன்ஃபர்மேஷன் கொடுக்கறத கேட்டுட்டு வந்துட்டு இருக்கீங்க இந்த ரேடியோ மூலியமா. நிறைய பேருக்கு வந்து ஒரு உங்க மனசுலயே ஒரு க்வெஸ்டின் இருக்கும், எதுக்காக இவ எனக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுக்குறா, என்ன நோக்கம் அப்படின்ட்டு. இதோட மெயின் ரீசன் வந்து ரியல் எஸ்டேட் மார்க்கெட் ஒரு வித்தியாசமான மார்க்கெட், எவ்ரிடே ஒரு மாறுற மார்க்கெட், வேற வேற விஷயங்கள், வேற வேற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் நீங்க அப்டேட்டடா இருந்தீங்களானாக்கா அது உங்களுக்கு நல்லது. ரியல் எஸ்டேட் பொறுத்த வரைக்கும் இந்த ஊர்ல ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். நீங்க இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நீங்க இருக்கிறதுக்காக வீடு வாங்கினா என்ன, இல்லாட்டி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்காக வீடு வாங்கினாலும் நீங்க வந்து ஃபுல் நாலேஜோட ஒரு டிசிஷனை எடுக்கணும்னுட்டு தான் என்னோட மெயின் நோக்கம். நீங்களும் யோசிப்பீங்க, இவங்களும் சேல்ஸ் பர்சன் தானே, வாங்கறதுக்கு விற்கிறது தானே இவங்களும் செய்யறாங்க. அது இருந்தாலும் என்னோட முக்கிய நோக்கம் வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் நாலேஜ் கொடுக்கறது தான். நாலேஜ் இஸ் பவர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க, அதுதான் மெயின் ரீசன். நீங்க ஒரு இடத்துல சைன் பண்ணும்போது ஒன்னு செய்யணும், இது செய்யக்கூடாது அப்படின்ட்டு உங்களுக்கே தெரிஞ்சிருந்ததுனாக்கா நீங்க எடுக்கிற டிசிஷன் எல்லாம் கரெக்டா எடுப்பீங்க. நிறைய பேருக்கு வந்து நான் கொடுக்கற மார்க்கெட் இன்ஃபர்மேஷன் அண்ட் அப்டேட்ஸ்க்கு தவிர்த்து நிறைய பேருக்கு வேற வேற க்வெஸ்டன்ஸ் இருக்கும் உங்க மனசுல. அந்த மாதிரி உங்களுக்கு ரியல் எஸ்டேட் ரிலேட்டட் எந்த க்வெஸ்டன்ஸ் இருந்தாலும் நீங்க எனக்கு கால் பண்ணி சொன்னீங்களானாக்கா நான் உங்களுக்கு அது பர்சனலி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், இல்ல இந்த மாதிரி ரேடியோ அப்டேட்ஸ் மூலமா எக்ஸ்பிளைன் பண்ணாக்கா எல்லாருக்குமே அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு இன்னும் ஏதாவது க்வெஸ்டன்ஸ் இருந்தது, இல்ல ஏதாவது தெரிஞ்சுக்கணும் ரியல் எஸ்டேட் பத்தினாக்கா நீங்க எனக்கு கால் பண்ணலாம், இல்ல டெக்ஸ்ட் பண்ணலாம், மெசேஜ் பண்ணலாம். என்னோட நம்பர் 416-888-9492. நீங்க என்னோட சோசியல் மீடியா பேஜஸ்லயும் ஃபாலோ பண்ணலாம், swapteam.ca. Thank you.
0: Real estate market update. மேலதிக விவரங்களுக்கு www.swapteam.ca.
2: East FM 102.7 கேட்டாலே. சம்மர் சம்மர் சம்மர் East FM 102.7.

0: and only Weekend Wonder. Weekend East FM. Where are you? Weekend East FM 102.7. Weekend East FM. The greatest radio
1: station. உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரவ் குமார் 6479826476. பத்துக்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரவ் குமார் 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன்.
2: பிக்கரிங்கில் JHA என்டர்பிரைஸ் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. May 16-17 சனி ஞாயிறு தினங்களில் இந்தியாவில் இருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட 2026 ஆண்டிற்கான புதிய வரவு ஆடைகள் அனைத்தையும் மொத்த விலையில் பெறலாம். மிக்ஸ் சில்க் சாரீஸ் ஃப்ரம் $10, காஞ்சிபுரம் சப் சில்க் மிக்ஸ் $50, சேலம் சில்க் சாரீஸ் $23, தர்மாவரம் பட்டு $30, காஞ்சிபுரம் டிசைனர் பட்டுக்கள், காஞ்சிபுரம் பட்டுக்கள், காஞ்சிபுரம் முகூர்த்த பட்டுக்கள், பெங்களூர் சாரீஸ், ஃபேன்சி சாரீஸ், சப் சில்க் சாரீஸ், காட்டன் சாரீஸ் மற்றும் நியூ டிசைன் ஃபேன்சி ஜுவல்லரி என அனைத்தும் 50% தள்ளுபடியில். $500 மேல் கொள்வனவு செய்வோருக்கு விசேட அன்பளிப்பும் காத்திருக்கின்றது. 2200 ப்ரோக் ரோட், பிக்கரிங், கார்த்திகா சூப்பர் மார்க்கெட், முன்றலில். May 16-17 சனி ஞாயிறு காலை 10 முதல் JHA என்டர்பிரைஸ் வழங்கும் மெகா சேல். 4163711487.
3: Millennial Mortgage Experts Inc. உங்கள் ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட், கமர்ஷியல் மோர்கேஜ் எதுவானாலும் வங்கிகளிடமிருந்து குறைந்த வட்டியில் பெற முடியும். நீங்கள் பேங்க்ரப்சி அல்லது ப்ரொபோசல் செய்திருந்து அதனை இதுவரை கட்டி முடிக்கவில்லை என்றாலும் பர்ச்சேஸ் அல்லது ரீபினான்சிங் வங்கியூடாக பெற முடியும். அலையுங்கள் ஜானிஸ் ஷான், மேனேஜிங் பார்ட்னர், மில்லேனியம் மோர்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் இங்க், 6478910742. நீங்கள் ஒரு மோர்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்பினாலும் அலையுங்கள் ஜானிஸ் ஷான், 6478910742.
4: ஸ்காப்ரோவில் வார்டன் அண்ட் ஃபின் சந்திப்பில் உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
5: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
4: ஓபன் 7 days a week, காலை 8 முதல் இரவு 8 வரை. வாக்இன்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
5: புதிய பேஷண்ட்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள்.
4: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 Finch Avenue East, Suite 6A, Scarborough, 416-649-63.
2: ஐபி கோல்ட் ஹவுஸ் திருமணம், பூப்பனித நீராட்டு விழா, கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு ஐபி கோல்ட் ஹவுஸ். டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. ஐபி கோல்ட் ஹவுஸ், 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மாக்கம், 905-554-5890.
6: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
7: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறேன்னு தெரியல.
6: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
8: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704
9: 8 AM to 4 AM. நாளைய நாள் கனடா போஸ்ட் மெயில் டெலிவரி செய்ய மாட்டாங்க. பேங்க்ஸ் வில் ஆல்சோ பி க்ளோஸ் அண்ட் பப்ளிக் லைப்ரரிஸ் வில் ஆல்சோ பி க்ளோஸ். எல்சிபிஓ ஸ்டோருக்கு நீங்கள் போக விரும்பினால் சம் ஸ்டோர்ஸ் வில் பி ஓப்பன், கட்டாயம் நீங்கள் கால் பண்ணி பார்க்கலாம். அதோட சேர்த்து ரெஸ்டாரண்ட்ஸ், கேஃபேஸ், மோஸ்ட் ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் கேஃபேஸ் நாளைய நாள் பூட்டியிருப்பாங்க. ஆனால் சில ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் கேஃபேஸ் வில் பி ஓப்பன், நீங்கள் கால் பண்ணி பார்க்கலாம். டிடிசின்னு பார்த்தால் டிடிசி வில் ஆப்ரேட் ஆன் அ ஹாலிடே ஸ்கெட்யூல், கோ ட்ரான்சிட் ரன்னிங் ஆன் அ சாட்டர்டே ஸ்கெட்யூல். டொரண்டோ சிட்டியில் உங்களுக்கு நாளைய நாள் கார்பேஜ் கலெக்ஷன் இருந்தால் அது ஒரு சேஞ்சும் இருக்காது, நாளைய நாள் கார்பேஜ் கலெக்ஷனும் இருக்கும் என்று சொல்லலாம். ஆனால் விக்டோரியா டேக்கு நீங்கள் ஷாப்பிங் போக விரும்பினால் சில ஷாப்பிங் மால் நாளைய நாள் திறந்திருக்கும் ஃபார் ஷார்ட் அண்ட் ஹவர்ஸ். அப்படி பார்க்க ட்ரோட்டோ ஈட்டன் சென்டர், மார்க்வில் மால், ஷேவே கார்டன்ஸ், ஷாப்ஸ் அட் டான் மில்ஸ், ஃபேவியூ மால், யோக்டேல் மால், ஸ்காப்ரோ டவுன் சென்டர், டஃபரன் மால், ஹில்க்ரஸ் மால், ட்ரோட்டோ ப்ரீமியம் அவுட்லெட்டும் திறந்திருக்கும், பசிபிக் மால் அண்ட் பாமினேட் ஷாப்பிங் சென்டரும் திறந்திருக்கும். நீங்கள் ஒரு க்ரோசரி ஸ்டோருக்கு போக விரும்பினால் சில க்ரோசரி ஸ்டோர்ஸ் நாளைய நாள் திறந்திருக்கும். ஆனால் மெயினாக நீங்கள் அட்ராக்ஷன் பார்க்க விரும்பினால் மெனி அட்ராக்ஷன்ஸ் ஆர் கன் பி ஓப்பன் ஃபார் டுமாரோ. ஆர்ட் கேலரி ஆஃப் ஒன்டேரியோ, ராயல் ஒன்டேரியோ Museum, Hockey Hall of Fame, Little Canada, Ripley's Aquarium, Toronto Zoo, Canada's Wonderland, CN Tower, Castle Loma, இப்படி மாதிரி நிறைய அட்ராக்ஷன்ஸ் நாளை நாள் திறந்திருக்கும் என்று நாங்கள் சொல்லலாம். அஃப்கோர்ஸ் நாளை நாள் விக்டோரியா டே ஸ்பெஷல் ஹாலிடே வரபடியால் சில பேர் இந்த ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்க விரும்புவாங்க. ஸோ டொரண்டோ சிட்டியில் எங்கே நீங்கள் ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்கலாம்னா மெயின் விக்டோரியா டே ஸ்பெஷல் ஃபயர் ஒர்க்ஸ் ஆஷ் பிரிட்ஜஸ் பே பார்க்கல நடக்கப்போது. இது 10 PM ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ திஸ் இஸ் கோன் பி தி ஆஷ் பிரிட்ஜஸ் பே பார்க். அதோடு சேர்த்து நாங்கள் கனடாஸ் ஒண்டர்லேண்டும் நீங்கள் இந்த ஃபயர் ஒர்க்ஸை பார்க்கலாம். ஆனால் ஸ்பெஷலான விக்டோரியா டே வர்ற வழியால் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியில், ஸோ உங்களுடைய ஓன் ப்ராப்பர்ட்டியில் நீங்கள் 11 o'clock மட்டும் நீங்கள் ஃபயர் ஒர்க்ஸ் விடலாம் என்று சிட்டி ஆஃப் ட்ரோண்டோ சொல்லியிருக்குது. இது மெயினாக சிட்டி ஆஃப் ட்ரோண்டோ மட்டும் என்று நாங்கள் சொல்லலாம். ஆனால் நீங்கள் வேறு சிட்டி, டரம் சிட்டி, பிக்கரிங் சிட்டி, ஐஜாக் சிட்டி அப்படி மாதிரி நீங்கள் இடத்துல இருக்கிறென்றால் கட்டாயம் உங்களுடைய சிட்டி ஆஃப் வெப்சைட்டுக்கு போய் பார்க்கலாம். ஆனால் ட்ரோண்டோ சிட்டியில் நீங்கள் இருக்கிறீங்கடால் 11 PM மட்டும் நீங்கள் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியில் நீங்கள் ஃபயர் ஒர்க்ஸ் விடலாம் என்று சிட்டி ஆஃப் ட்ரோண்டோ சொல்லியிருக்குது.

சிலுசிலுன்னு காத்து, மனசுக்கு இதமான பாட்டு, ரெண்டும் போதும். நம்மனால அழகமாத்த அழகமாத்தூன் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.

East FM 102.7 இது East FM in tune Tamil currently sitting at 21 degrees Celsius on a feel பண்றது 25 degrees Celsius in Toronto. அதோட நாளை நாளும் வெதர் நாங்கள் எடுத்து பார்க்கலாம். விக்டோரியா டே ஹாலிடேக்கு 26 டிகிரி செல்சியஸ் ஆயிருக்க போகுது. ஸோ உங்களுக்கு ஒரு ஹாலிடே இருந்தால் டெஃபினெட்லி நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க. அதோட நாங்கள் கேஸ் ப்ரைஸஸை எட்டி பார்த்தால் தேர்ஸ் கோன் பி நோ சேஞ்ச் ஃபார் கேஸ் ப்ரைஸஸ் டுமாரோ. ஓகே நேர்களே, இந்த பாடலோடு நாங்களும் நிறைவு செய்கிற நேரமும் வந்துச்சு. தேங்க் யூ ஃபார் டூன் இன் டூன் டு அமல் ஆன் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. இஃப் யூ என்ஜாய் த ஷோ யூ கேன் டூன் இன் எவ்ரி சண்டே 7 PM டு 9 PM. ஐ விஷ் எவ்ரி ஒன் அ கிரேட் வீக் அஹெட். ஸ்டே சேஃப். மீண்டும் ஒரு டூன் தமிழ் நிகழ்ச்சிகளை சந்திக்கலாம் விடப்படுவது நிரோஷ். நன்றி, வணக்கம் நேர்களே.

0: ஃபீல் பண்றீங்களோ அப்படின்னா கேளுங்க வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 உங்களை உற்சாகப்படுத்தும்.
1: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விட மறுது. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும் உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும். பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும். எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், மார்க்மென்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன். எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
2: You're listening to CJRK's 102.7 East FM. The following programs and opinions and views expressed by each producer and participant of their shows have no reflection of CJRK's 102.7 East FM. You're listening to your favorite FM station, 102.7 East FM. Turn it up.
3: من سمانه، امروز میزبان برنامه شما هستم. برنامه‌ای که الان میشنوید ترانه‌های فارسیه.

کنی تا نوازشت کنم، بی خودی قهر کنی غرق خواهشت کنم.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
2: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
1: Business vaithirpor matrum business aarambipporukana business loan and business line of credit.
3: 10% down udan commercial mortgage.
1: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja. Commerce Ventures 416-457-0651.
3: 416-457-0651. Some conditions may apply.
4: ஏஜெக்ஸ் மிட்சுபிஷியில் மே 21, 22, 23 தேதிகளில் ஸ்பிரிங் மெகா சேல். 2026 அவுட்லாண்டர் பிஎச்இவிக்கு $8,000 சேமிப்பதுடன் அனைத்து புதிய மாடல்களுக்கும் 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்ச். 2026 RVR-களை 10 வருட வாரண்டியுடன் வீக்லி வெறும் $74 பிளஸ் டாக்ஸுக்கு ஃபைனான்ஸ் செய்யுங்கள். தமிழ் மக்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபராக ஸ்பிரிங் மெகா சேலுக்கான விஐபி லிஸ்டில் முன்கூட்டியே இணையுங்கள். லிமிடெட் இடங்களே உள்ளதால் தாமதிக்காமல் அகமத் தம்சின் 4378607002.
5: அரசாங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸ் 22 carat 1 gram நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 carat 1 pound நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 carat தங்க நகைகள் விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ் மிடில் ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
6: உங்கள் இல்லங்களை மிக குறைவான விலையில் அப்கிரேட் செய்ய குட் லைஃப் ஃப்ளோரிங், சாலிட் ஹார்ட்வுட், என்ஜினியரிங் ஹார்ட்வுட், லக்ஸரி வைனல், லெமினேட், டைல்ஸ், கார்பெட், ஏராளமான தெரிவுகளில் ஃப்ளோரிங் ஆக்சசரிஸ், மோல்டிங் மற்றும் பேஸ்போர்டு மலு விலையில், கஸ்டம் ஸ்டேர்ஸ், அனைத்து விதமான ஃப்ளோரிங் இன்ஸ்டாலேஷனும் செய்து தரப்படும். GTA-க்குள் ஃப்ரீ டெலிவரி. 1275 மார்னிங் சைட் அவென்யூ, யூனிட் 14, மார்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில், குட் லைஃப் ஃப்ளோரிங். 416-293-0550. 2930550. Good Life Flooring.ca.
7: இப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
2: ப்ளூ மவுண்டன் அருகே ஸ்டெய்னர் டவுனில் வீடுகள் இன்வென்ட்ரி சேலில் குறைந்த விலையில் விற்பனையாகின்றன. புகழ்பெற்ற ட்ரெஷர் ஹில் கட்டுமானத்தில் டூரிஸ்ட் அட்ராக்ஷன் நிறைந்த இடத்தில் வசாகா பீச், ப்ளூ மவுண்டன் அருகே ஸ்டெய்னர் டவுனில் 2900 ஸ்கொயர் ஃபிட் முதல் 4300 ஸ்கொயர் ஃபிட் வரை உள்ள வீடுகள் இன்வென்ட்ரி சேலில் குறைந்த விலையில் விற்பனையாகின்றன. அருகே எலிமெண்டரி ஸ்கூல், ஹை ஸ்கூல், ஷாப்பிங் வசதிகள் உள்ளன. மேலும் விவரங்களை அறிய ஜீவிதா ஸ்ரீ, சோல் சிட்டி ரியாலிட்டி, 6477873784.
3: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
4: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
3: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
4: Mortgage Solutions, கிருபா தனபால சிங்கம், 416-298-2777. MortgageSolutions.ca.
5: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சஃப்சல் சாரீஸ், லெஹங்கா ஷோட், ஷல்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா, பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ, 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகுமிடம்.
6: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை. ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் EastFM. Log on to eastfm.ca.
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானது என்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதி இருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலை Community Legal Services 289-242-5450.
2: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா, எங்களோட ஹோல் ஃபேமிலிக்கு 8 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அதோட அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால என்ற பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேப் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
2: அவங்களோட ஆபீஸ் அங்க இருக்கு.
4: Sandhurst Family Dental Clinic, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vidyal, Mechanicum Middlefield Comedial. இலவசம் ஆலோசனைகளுக்கு 416-299-1020.
3: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில், 416-266-3389. மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில், ரெட் பில்டிங்கில், 416-297-9903. ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில், 905-428-3131.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
5: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
5: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மாக்கம் ரோட், மாக்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மாக்கம் ரோடை பார்த்தபடி,
5: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், Unit 67, Markham.
5: 416-461-6401.
6: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை புஃபே வித் அன்லிமிடெட் தோசை. 20 மேற்பட்ட வகைகள் $16.99 மட்டுமே. ஃபார் கிட்ஸ் $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா மீண்டும் மீண்டும் வரத்துண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 Kennedy Road, Scarborough, 416-288-0994, kyralitis.com.
7: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண இஸ் எஃப்எம் கேளுங்க.
8: Everything you like, everything you need is found only here.
7: இஸ் எஃப்எம் 102.7.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம்.
1: உங்கள் இல்லத்து வைபவங்களையும் அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்கார்போரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
2: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
1: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128.
2: ஸ்கார்போரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
3: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்கும் இடம் அருகே தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262. உங்கள் நம்பிக்கை புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
4: மிக நீண்ட காலமாக இயங்கி வரும் PPS குரூப் இங்க் நிறுவனம் விடுக்கும் முக்கிய அறிவித்தல். ஜெனரல் லேபருக்கு உடனடியாக ஆட்கள் தேவை, தகுந்த சம்பளம் வழங்கப்படும். ஒர்க் பெர்மிட் உள்ளவர்கள் மட்டும் உங்கள் பெயர், முகவரி, தொலைபேசி இலக்கம் என்பவற்றை info@ppsgroupinc.ca என்ற மின்னஞ்சல் ஊடாக அனுப்பலாம், அல்லது தொலைபேசி ஊடாக அழைத்து பதிவுகளை மேற்கொள்ளலாம். 416-471-4465. PPS குரூப் இங்க், 501 பாஸ்மோர் அவென்யூ, யூனிட் 9, ஸ்கார்போரோ. PPS குரூப் இங்க்.
5: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி, வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323. 416-779-2323.
6: நல்ல பாட்டு, நாலு விஷயம். FM 102.7 East FM.ca.

0: நெளியிற கொடையிற சரியிற அலையிற
1: ஒட்டி கொழையிற என சக்க புழியிற ஒரு பக்கம் நிறையிற பெறப்பட்டு கலையிற
0: நெளியிற என குத்தி கொடையிற கொடி கொத்தா சரியிற ஒரு பித்த

0: பாட்டு நாலு விஷயம் எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம்.ca. உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஓட்டோ ஹோம் ஸ்டூடண்ட் ரெண்டல் வேக்கன் ப்ராப்பர்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடோ கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி 6472682710 6472682710.
1: வீடொன்றை வாங்க கடினப்படுகிறீர்களா? மோட்கேஜ் பெற முடியவில்லையா? உயர்வான விலைக்கு வீட்டினை வாங்க இக்கட்டான சூழலில் உள்ளீர்களா? வீட்டினை வங்கி எடுக்கும் நிலை உள்ளதா? வீட்டினை விற்க சிரமப்படுகிறீர்களா? 30 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்தோடு சகல விதமான ரியல் எஸ்டேட் அல்லது பைனான்சியல் சிக்கல்களுக்கும் தீர்வுகளை தருகிறார்கள் ப்ரோட்டி முகவர்கள் ரவி ஆனந்தமணி, விக்னா சிவபாத சுந்தரம். 6476694663 6476694663. கிரெடிட் மற்றும் இன்கம் எதுவாக இருந்தாலும் மோட்கேஜ் பெற்று தருகிறார் ரவி ஆனந்தமணி. 6476694663 6470 Oh My Home.
2: பிரைட் விஷன் ரியாலிட்டி இங்க், வர்ணா கணபதி பிள்ளை. வீடுகள் மற்றும் வர்த்தக கட்டிடங்கள் வாங்கவும் விற்கவும் தற்போதுள்ள வீட்டு சந்தை நிலவரங்களுக்கு ஏற்ப உங்கள் தீர்மானங்களை சரியாக தெரிவு செய்ய ஆலோசனைகள் வழங்குவதுடன் உங்களுக்கு தேவையான மோகேஜை பிரதான வங்கி ஒன்றிடமிருந்து பெற்றுத் தருவதிலும் மற்றும் வீடுகள் மற்றும் வர்த்தக கட்டிடங்கள் வாங்க அல்லது விற்க அனைத்து தேவைகளுக்கும் உங்களுக்கு உதவுகிறார் பிரைட் விஷன் ரியாலிட்டி இங்க், வர்ணா கணபதி பிள்ளை. 416-844-7390
0: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரைஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள் All My Blinds. நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன் அப்ளை. 191 Nagar Avenue, Unit 15, Scarborough. 416-841-5301 416-841-5301.
1: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 Finch Avenue East, Scarborough.
2: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
1: 416-284-7000 Cash Point.
3: The station with the
4: best music.
5: It's East FM.
6: Feel the power.
7: Feel the bass.
8: 102.7 FM.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ராமன் ஹோம் கம்ஃபர்ட், உங்கள் ஃபர்னஸ் தேவைகளுக்கு இதுவே சிறந்த நேரம். ஸ்பெஷல் ஆஃபர், லினக்ஸ், கேரியர், அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட், குட்மேன் போன்ற நம்பகரமான, நீண்ட காலமாக உபயோகத்தில் உள்ள தரமான ஃபர்னஸ்கள் மிகச்சிறந்த விலைகளில். எல்லா ஃபர்னஸ்களுக்கும் 10 வருட பார்ட்ஸுடன் 5 முதல் 10 வருட லேபர் வாரண்டியும் கிடைக்கும். டேங்க்லஸ் வாடகீரர் மாதா மாத ரெண்டலிலும் சொந்தமாக வாங்கும் போது 5 வருட பார்ட்ஸுடனும் 5 வருட லேபர் வாரண்டியுடனும் பெற்றுக் கொள்ளலாம். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், 416-332-2989. Some conditions may apply.
2: நீங்கள் ஒரு ரெஸ்டோரண்ட், சூப்பர் மார்க்கெட் அல்லது எந்த ஒரு பிசினஸ் வைத்திருந்தாலும் உங்களுக்கு டெய்லி கேஷ் ஃப்ளோவில் சிக்கலா? டோன்ட் வோரி, உங்கள் கேபிட்டலை அதிகரிக்க பிசினஸ் கேஷ் அட்வான்ஸ் லோனினை 72 hours $10,000 முதல் $3,00,000 வரை பெற்று உங்கள் பிசினஸ் அக்கவுண்டில் டிபாசிட் செய்யப்படும். கேபிட்டல் 24 லிமிடெட், 416-580-6591. இது மட்டுமின்றி உங்களுக்கு லாங் டேர்ம் லோனாக அப் டு $100,000 வரை மேஜர் பேங்கில் சிறந்த வட்டி வீதத்தில் பிசினஸ் லைன் கிரெடிட் லோனினை பெற்றுக் கொள்ள முடியும். கேபிட்டல் 24 லிமிடெட், 416-580-6591.
3: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸ் 22 carat 1 gram நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 carat 1 pound நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 carat தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
4: உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான ஓர் அவசிய செய்தி, ஆட்டிசம், டைப் 1 டயபிட்டிஸ் உட்பட 36 நோய்களுக்கான கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் பெற இப்போது சிறந்த வாய்ப்பு. பிறந்து 1 வயதான குழந்தைகளுக்கு மாதம் வெறும் $39 இருந்து குறைந்த பிரீமியத்தில் காப்புறுதி பெற்றுக் கொள்ளலாம். மேலும் நீங்கள் செலுத்தும் தொகையை எந்த நோய்களும் இல்லையெனில் உங்கள் குழந்தைகள் பல்கலைக்கழகம் செல்லும் போது திரும்ப பெற வாய்ப்பும் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு அழையுங்கள் ஜெய் நடராஜா பைனான்சியல் அட்வைசர், 416-558-2551.
5: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.

0: நல்ல பாட்டு நாலு விஷயம். வாகன விபத்துக்கோ வழக்கி விழுதல் தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
1: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்
0: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
1: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
0: 2225 மார்க்கம் Road, Suite 307, 647-478-0144.
2: இப்போது செய்யலாம்.
3: என்ன யோசினை?
4: அவசரமா கொஞ்சம் காசு தேவை. நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் என்றுதான் யோசிக்கிறேன்.
3: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
5: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை, கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடகு மாடம்.
6: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
7: உங்கள் விருப்பத்துக்குரிய சுவையகம் இப்பொழுது ஸ்காப்ரோ ஷீரடி பாபா ஆலயத்துக்கு பின்னால் அமைந்துள்ள கட்டடத்தில் கோலாகல ஆரம்பம். திறப்பு விழாவை முன்னிட்டு 5 வெஜி சமோசா $1, மரக்கறி சாப்பாடு விசேட விலையில் ரொட்டி $1, 3 ஃப்ரைட் ரைஸ் வாங்கினால் $25, 3 கொத்ரொட்டி வாங்கினால் $25, சுவையகம் ஸ்பெஷல் நூடுல் $10, வாழை இறையில் பொதி சோறு $20. சைவம் அசைவம் இரண்டு வகை உணவுகளும் கிடைக்கும். சுவையகம், 2721 மார்க்கம் ரோட், யூனிட் 47, ஸ்காப்ரோ.
8: இசையெங்கும் கேட்கும் இசை, ஈஸ்ட் எஃப்எம், ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ, ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ.

0: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்துவாரே?
2: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர் போனா பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறேன்னு தெரியல.
1: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
3: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட ஏஜே 416-704-8074, 416-704-8074.
4: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
5: அது சரி.
4: உங்களுக்கு ஆடி கார்
5: என்னது?
4: இப்பவே வலிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
6: இரண்டாம் ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிசாலியாகுங்கள்.
7: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
6: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கமென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி.
7: 416-900-4599.
8: விவாஹா டொராண்டோ, கல்யாண பட்டு சேலைகள் கண்க வரும் தெரிவுகளில் வாங்க விவாஹா டொராண்டோ.
9: எப்பொழுதும் வித்தியாசமான டிசைன்ஸ், வித்தியாசமான ஸ்டைல், ஸ்பெஷலைஸ்ட் இன் காஞ்சிபுரம் கஸ்டமைசேஷன்,
8: பியூர் காஞ்சிபுரம் சில்க் சாரீஸ், மென்ஸ் வேஷ்டிஸ், இன்னும் பல.
9: கல்யாண பட்டு சேலைகளுக்கு கைராசியான இடம் விவாஹா டொராண்டோ.
8: மார்க்கமென் ஸ்டீல்ஸ் பிளாசாவில் ப்ளூ பில்டிங்கில் உங்களை அழைக்கின்றது விவாஹா டொராண்டோ.
9: அழகோ அழகு. 6477873784.
10: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல் கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க் கிரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-906-9085656
4: எங்களிசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

வணக்கம் அன்பு நேயர்களே, உங்கள் அனைவரையும் இந்த காலை பொழுதில் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். புலரும் பொழுது

அனைவருக்கும் காலை வணக்கம். அன்பு நேயர்களே, மகிழ்ச்சியான ஒரு காலை பொழுது புலர்ந்திருக்கிறது. இந்த காலை ஒலிபரப்பில் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் மிக்க

சுவாமியே. சத்தியமாய் 98 படிகளே. சத்தியமாய் 98 படிக்கு அதிபரே.

அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த நல்ல நாளில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. மனிதர்கள் மட்டுமல்ல, இந்த பூமியின் அனைத்து உயிர்களும் கொண்டாடும் இந்த காலை பொழுதில் உங்களை சந்திக்கிறேன். மிக்க மகிழ்ச்சி.

இந்த இனிய காலை பொழுதை எங்களுக்கு தந்திருக்கிற இறைவனுக்கு இயற்கைக்கு நன்றி. எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய பொழுது இனிமையாக அமையட்டும்.

உங்களோடு இந்த சந்தோஷமான காலை பொழுதில் இணைந்திருக்கும் நான் நடா ராஜ்குமார். இந்த இனிய பொழுது எல்லோருக்கும் அமையட்டும். இனிமையான காலை பொழுதின் இன்னும் ஒரு பாடல்.

காலை பொழுதில் உற்சாகமாக நாம் இணைந்திருக்கிறோம். இந்த உற்சாகத்தோடு இன்றைய பொழுது முழுவதும் அமைய நாம் வாழ்த்துக்களை ஒருவருக்கொருவர் தெரிவித்துக் கொள்வோம்.

உடன் இருந்தவர்கள் உயிரிழந்து போனார்கள், கூட வாழ்ந்தவர்கள் குழிவிழுந்து போனார்கள், பேசி திரிந்தவர்கள் மூச்சிழந்து போனார்கள், கண்முன்னே நடந்தவர்கள் காணாமல் போனார்கள், வலுவிழந்து நிலமிழந்து குரலிழந்து கையறுந்து நின்றது அம்மினம், உயிருருகி உடல் நடுங்கி ஊமையாகி போனது அம்மினம், இம்முறவுகளின் உடல்களோடு உரிமைக்கான குமுறல்களும் புதைந்து போயின, குருதி ஆற்றினூடு உறுதியும் உண்மைகளும் கரைந்து போயின. இறுதி யுத்தம் தமிழர் துயரின் உச்சம், எல்லையில்லா வினாக்களும் ஏக்கங்களுமே மிச்சம், அம்மா அங்கே அப்பா அங்கே என்று கேட்ட கேள்விகளுக்கு கால ஓட்டத்தில் பதில்களை உருவாக்கிக் கொண்டு நகர்ந்து போக முடியவில்லை. அண்ணனை அக்காவை தம்பியை தங்கையை தேடிய தேடல்களின் விடைகளை எல்லோராலும் கண்டறிய முடியவில்லை. கேட்டவற்றில் என்ன பிழையென்றோ, செத்தவர்கள் செய்த குற்றம் என்னவென்றோ தெரிய வரவில்லை. வினாக்களும் தேடல்களும் ஏக்கங்களுமே தொடர்கின்றன. வினாக்களும் தேடல்களும் ஏக்கங்களுமே தொடர்கின்றன. இறுதி யுத்தம் தமிழர் துயரின் உச்சம், எல்லையில்லா வினாக்களும் ஏக்கங்களுமே மிச்சம், துணையிழந்த மனங்களின் ஒவ்வொரு காலையும் உயிர்ப்பின்றி ஒளியின்றியே இன்னும் விடுகின்றது, உறவிழந்த உள்ளங்களின் ஒவ்வொரு நாட்களும் நினைவுகளின் கனங்களினோடே நகர்கின்றன, அந்த கொடிய நாட்களை எண்ணி எண்ணி எம்மினத்தின் கண்ணீர் வற்றி போனாலும் நெஞ்சின் கனம் குறையவில்லை, குருதி காய்ந்து போனாலும் கைவிடப்பட்ட இனமாக அழுது துடித்த காயம் மாறவில்லை, ஆண்டுகள் கடந்தாலும் அழிப்பின் வலி அகலவில்லை, காதில் முடிவின்றி ஒலித்துக் கொண்டிருக்கின்றது முள்ளிவாய்க்காலின் கதைகளும் ஓலங்களும். இறுதி யுத்தம் தமிழர் துயரின் உச்சம், எல்லையில்லா வினாக்களும் ஏக்கங்களுமே மிச்சம், உடனிருந்தவர்கள் உயிரிழந்து போனார்கள், கூட வாழ்ந்தவர்கள் குழிவிழுந்து போனார்கள், பேசி திரிந்தவர்கள் மூச்சிழந்து போனார்கள், கண்முன்னே நடந்தவர்கள் காணாமல் போனார்கள்.

ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மே 18 முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் ஒலிபரப்பு. எமது மக்களின் மனதில் ஆறாத வடுவாய் பதிந்துவிட்ட நாள், கண்ணீரின் கவலையின் காத்திருப்பின் நாள் மே 18. உறவுகளை இழந்து வாடும் உள்ளங்களோடு நாம். ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

எங்கள் உறவுகளின் அவலங்களை எவரும் நோக்கவில்லை. எங்கள் குரல்களையும் கோரிக்கைகளையும் எவரும் கேட்கவில்லை. வன்னி மண்ணில் தமிழினம் கண்ட கொடும்வலி நாட்கள் கந்தக புகைக்குள் மறைக்கப்பட்டன. காப்பாற்ற கெஞ்சினோம், உலகம் காது கொடுக்கவில்லை. கை கூப்பினோம், கதர் எழுதோம், கொஞ்சம் கூட இறங்கவில்லை. ஆயிரம் ஆயிரம் உறவுகளின் உடல்களை கடந்து கண்ணீரையும் கதைகளையும் காயங்களையும் சுமந்து முள்ளிவாய்க்காலில் இருந்து நடந்து முள்வேலிகளுக்குள் உழன்று நாதியற்று நின்றழுதது எம்மினம். ஆயிரம் ஆயிரம் உறவுகளின் உடல்களை கடந்து கண்ணீரையும் கதைகளையும் காயங்களையும் சுமந்து முள்ளிவாய்க்காலில் இருந்து நடந்து முள்வேலிகளுக்குள் உழன்று நாதியற்று நின்றழுதது எம்மினம். அழிவுத்தீயில் கருகிப்போக வயதெதுவும் இருக்கவில்லை. ஓடிய இரத்தம் உறைந்தது, தோண்டிய குழிகள் நிறைந்தன. உலகில் எந்த இனமும் சந்திக்க கூடாத பேரவலம் ஒன்றுக்கு எங்கள் தமிழினம் சாட்சியாகி போனது. மூண்டதோர் பெரும் போர் தீயில் மாண்டழிந்து போனது. உலகில் எந்த இனமும் சந்திக்க கூடாத பேரவலம் ஒன்றுக்கு எங்கள் தமிழினம் சாட்சியாகி போனது. காட்டாற்று வெள்ளம் போல் கண்ணீரை தந்த மே 18 காலத்தால் அழியாத காத்திருப்பையும் தந்து சென்றது. ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளிலும் தீராத ஏக்கங்களையும் ஏற்படுத்திச் சென்றது. மாண்டு போன உறவுகள் மீண்டும் வரமாட்டாராயினும் ஏக்கம். கூட இருந்தவர்கள் குருதி வெள்ளத்தில் கிடந்ததை ஏற்றுக்கொள்ள முடியாத ஏக்கம். காப்பாற்ற எவருமின்றி கைவிடப்பட்ட ஏக்கம். காலத்துக்கும் நாதியற்ற இனமா நாமெனும் வலிமிகு வினா தருகின்ற ஏக்கம். காட்டாற்று வெள்ளம் போல் கண்ணீரை தந்த மே 18 காலத்தால் அழியாத காத்திருப்பையும் தந்து சென்றது. ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளிலும் தீராத ஏக்கங்களை ஏற்படுத்திச் சென்றது. கண்ணீரையும் கதைகளையும் காயங்களையும் சுமந்து முள்ளிவாய்க்காலில் இருந்து நடந்து முள்வேலிகளுக்குள் உழன்று நாதியற்று நின்றழுதது எம்மினம். வன்னி மண்ணில் தமிழினம் கண்ட கொடும் வலி நாட்கள் கந்தகப் புகைக்குள் மறைக்கப்பட்டன. ஓடிய இரத்தம் உறைந்தது, தோண்டிய குழிகள் நிறைந்தன. மூண்டதோர் பெரும்போர்த்தியில் எம்மினம் மாண்டழிந்து போனது.

ஏதோ ஒரு நம்பிக்கை எங்கள் இனத்தின் இருப்பை நகர்த்துகிறது. வாழும் உரிமை கூட மறுக்கப்பட்ட இனமாக எமை ஆக்கியது மே 18. ஆனால் எமக்கான உரிமைகளுடன் எம் தமிழ் உறவுகள் வாழ்வார்களெனும் எதிர்பார்ப்புகளை வலிகளும் துயரங்களும் துடைத்தளிக்கவில்லை. இடிவிழுந்த நிலத்துக்கு விடிவு வருமென்றும் வலுவிழந்த இனத்துக்கு வாழ்வு வருமென்றும் நம்பிக்கைகளுடன் நாட்கள் நகர்கின்றன. நீதியும் நியாயமும் எம் கண்முன்னே நீர்த்துத்தான் போயின. உண்மைகளும் உரிமைகளும் உலகம் பார்த்திருக்க புதைந்துதான் போயின. கால நதியின் ஓட்டத்தில் குருதி நதி கரைந்து போனது. ஆனால் முள்ளிவாய்க்காலோடு தமிழினம் மூழ்கி போகவில்லை. முள்ளிவாய்க்காலோடு தமிழினம் மூச்சிழந்து போகவில்லை. பெரும் துயர் சுமந்து தொடரும் தடைகள் கடந்து வலிகளை தாங்கி வாழ்க்கை தேடுகின்ற பாதையில் நடக்கின்றது. முள்ளிவாய்க்காலோடு தமிழினம் மூச்சிழந்து போகவில்லை. இடிவிழுந்த நிலத்துக்கு விடிவு வருமென்றும் வலுவிழந்த இனத்துக்கு வாழ்வு வருமென்றும் நம்பிக்கையோடு நாட்கள் நகர்கின்றன. எதிர்பார்ப்புகளும் ஏக்கங்களும் ஏமாற்றங்களும் போராட்டங்களுமே இன்னும் எம் உறவுகளின் பொழுதுகளில் நிறைந்துள்ளன. அழிப்பும் ஆக்கிரமிப்பும் உருவம் மாற்றி மாற்றி எம் ஊர்களில் உலவிக்கொண்டுதான் இருக்கின்றன. எதிர்பார்ப்புகளும் ஏக்கங்களும் ஏமாற்றங்களும் போராட்டங்களுமே இன்னும் எம் உறவுகளின் பொழுதுகளில் நிறைந்துள்ளன. அழிப்பும் ஆக்கிரமிப்பும் உருவம் மாற்றி மாற்றி எம் ஊர்களில் உலவிக்கொண்டுதான் இருக்கின்றன. இருந்தாலும் வீழ்ந்துவிட்ட விருட்சத்தின் விதியொன்றை நட்டு வைத்து உரிமையுடன் வாழ்வதற்கான நம்பிக்கையை வளர்த்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். மறக்க முடியாத வலிகளையும் வடுக்களையும் வரலாறு தந்தாலும் சொல்லனாத சோகங்களை முள்ளிவாய்க்காலில் கண்டாலும் அவற்றினையும் சுமந்து கொண்டு அடுத்தடுத்த அடிகளை எடுத்து வைக்கின்றது எம்மினம். மறக்க முடியாத வலிகளையும் வடுக்களையும் வரலாறு தந்தாலும் சொல்லனா சோகங்களை முள்ளிவாய்க்காலில் கண்டாலும் அவற்றினையும் சுமந்து கொண்டு அடுத்தடுத்த அடிகளை எடுத்து வைக்கின்றது எம்மினம். இடிவிழுந்த நிலத்துக்கு விடிவு வருமென்றும் வலுவிழந்த இனத்துக்கு வாழ்வு வருமென்றும் நம்பிக்கையுடன் நாட்கள் நகர்கின்றன. இடிவிழுந்த நிலத்துக்கு விடிவு வருமென்றும் வலுவிழந்த இனத்துக்கு வாழ்வு வருமென்றும் நம்பிக்கையுடன் நாட்கள் நகர்கின்றன. நீதியும் நியாயமும் எம் கண்முன்னே நீர்த்துத்தான் போயின. உண்மைகளும் உரிமைகளும் உலகம் பார்த்திருக்க புதைந்துதான் போயின. கால நதியின் ஓட்டத்தில் குருதி நதி கரைந்துதான் போனது. ஆனால் முள்ளிவாய்க்காலோடு தமிழினம் முச்சிழந்து போகவில்லை. முள்ளிவாய்க்காலோடு தமிழினம் முச்சிழந்து போகவில்லை.

ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மே 18 முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் ஒலிபரப்பு. எமது மக்களின் மனதில் ஆறாத வடுவாய் பதிந்துவிட்ட நாள், கண்ணீரின் கவலையின் காத்திருப்பின் நாள் மே 18. உறவுகளை இழந்து வாடும் உள்ளங்களோடு நாம். ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

மாகாண சபை உறுப்பினர் விஜய் தணிகாசலம் அவர்கள் விடுக்கும் அறிவித்தல். ஆன்டாரியோ மாகாண வரலாற்றில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வாரம் இது. ஸ்காப்ரோ ரோச்பாக் தொகுதியின் மாகாண சபை உறுப்பினர் விஜய் தணிகாசலம் அவர்கள் கொண்டு வந்த சட்ட மூலம் 104 கீழ் இந்த வருடம் 6வது ஆண்டாகவும் தமிழின அழிப்பு அறிவூட்டல் வாரம் மே மாதம் 12 தேதி முதல் மே மாதம் 18 தேதி வரை மாகாணம் முழுவதிலும் கடைபிடிக்கப்படுகிறது. முள்ளிவாய்க்கால் நினைவுகளை சுமந்து நிற்கும் எம் சமூகம் இன்று கல்வியின் மூலமாக உண்மையை உலகிற்கு உரத்து சொல்கிறது. பிராம்டனில் நிமிர்ந்து நிற்கும் தமிழின அழிப்பு நினைவகம் எம் மாணவர்கள் நேரில் கற்கும் வரலாற்று சாட்சியமாகவும் உலகெங்கும் இருந்து வரும் தமிழ் உறவுகள் அஞ்சலி செலுத்தும் நினைவிடமாகவும் உயர்ந்து நிற்கிறது. இந்த வாரம் உங்கள் இல்லங்களிலும் பிள்ளைகளின் பாடசாலைகளிலும் பணியிடங்களிலும் இது குறித்த உரையாடல்களை முன்னெடுக்க வேண்டும். எம் வரலாற்றை ஏனைய ஒன்டாரியோ வாழ் மக்களோடும் நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். கல்வியின் ஊடாக எமது வரலாற்றை பாதுகாப்போம். நீதிக்கான பயணத்தில் ஒன்றிணைவோம். மாகாண சபை உறுப்பினர் விஜய் தணிகாசலம் அவர்கள் விடுத்த அறிவித்தல் கேட்டீர்கள்.

கண்ணீரின் கடும் துயரின் காத்திருப்பின் நாள் மே 18. கண்ணீரின் கடும் துயரின் காத்திருப்பின் நாள் மே 18. 5-2 மாதங்கள் சுமந்து பெற்று பாலூட்டி தாலாட்டி சீராட்டி தமிழூட்டி கைபிடித்து நடந்து கண்முன்னே வளர்ந்த பிள்ளையை காவு கொடுத்து கலங்கி நிற்கும் அன்னையின் காயாத கண்ணீரின் நாள் மே 18. கையில் லேந்தி மார்பில் தாங்கி தோளில் தூக்கி ஊருலகை காட்டி கனவுகளோடு வளர்த்தெடுத்த மகனையோ மகளையோ இடைநடுவில் இழந்து நிற்கும் தந்தையன் தீராத தகைப்பின் நாள் மே 18. கருவறை பகிர்ந்து கற்றவை பகிர்ந்து அன்னை தந்தை பகிர்ந்து அவர் அன்பை பகிர்ந்து அனைத்து காலங்களிலும் அருகிலேயே இருக்க எண்ணிய அண்ணனை அக்காவை தம்பியை தங்கையை ஆறாக ஓடிய இரத்த வெள்ளத்தில் அசைவின்றி கண்டவரின் ஆறாத தகைப்பின் நாள் மே 18. பள்ளியையும் பருவங்களையும் ஒன்றாக கடந்து ஓடி விளையாடி ஊசுற்றித் திரிந்து உறவாக மாறிப்போய் கதை பேசி தடை கடந்து உடனிருந்து தோள் கொடுத்த நட்பினை தொலைத்து நிற்கும் தோழனின் தோழியின் தாங்கோனா துயரின் நாள் மே 18. கண்ணீரின் கடும் துயரின் காத்திருப்பின் நாள் மே 18. களங்கள் எவையாயினும் கண்ணீர் ஒன்றுதான், போர்கள் எங்காயினும் போகும் உயிர்கள் ஒன்றுதான், இலக்கின் வழி எதுவாகினும் இழப்பின் வலி ஒன்றுதான், காரணம் யாதாகினும் கடும் துயர் ஒன்றுதான், பெற்றவர் யாராகினும் உற்றவர் ஏக்கம் ஒன்றுதான். தாயாக தந்தையாக மகனாக மகளாக கணவனாக மனைவியாக அண்ணனாக அக்காவாக தம்பியாக தங்கையாக தோழனாக தோழியாக உடனிருந்தோரை இழந்து வாடும் உறவுகளோடு நாம் கண்ணீரின் கடும் துயரின் காத்திருப்பின் நாள் மே 18.

சுடுகாடாய் போனது எங்கள் தாய் தேசமே.

நேரம் காலை 9:03. ஈஸ்ட் எஃப்எம்மின் மே 18 மொழிவாய்க்கால் நினைவேந்தல் ஒளிபரப்புகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 2009 இன படுகொலையில் பாதிக்கப்பட்டவர்களும் அதிலிருந்து மீண்டவர்களும் அனுபவித்த இன்னவர்களை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் மே 18 அன்று மொழிவாய்க்கால் நினைவு நாள் அனுசரிக்கப்படுகின்றது. இனவரியை எதிர்த்து தன்னாட்சி உரிமைக்காக போராடிய ஈழத்தமிழர்களை கொன்று குவித்து போர் முடித்து வைக்கப்பட்ட நாள்தான் மே 18.

மே 18 முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் ஒலிபரப்புகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வெப்பச்சரிக்கைக்குரிய ஒரு நாளாக இன்றைய தினம் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. காலை வலையின் இப்போதைய வெப்பநிலை 18 டிகிரி செல்சியஸ், 18 டிகிரி செல்சியஸை நாங்கள் உடனடியாகவும் பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். இன்றைய தினம் பிற்பகல் வழியில் 25 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை உயர்ந்து 31 டிகிரி செல்சியஸை நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கும் நிலைமைகள். சூரிய வெளிச்சத்துடன் கூடிய பகல் பொழுதையும் தொடர்ந்து எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினம் காலை இப்பொழுதிலேயே சுற்றுச்சூழல் கனடா இன்றைய நாளுக்கான வெப்ப எச்சரிக்கையை விடுத்திருப்பதையும் காண முடிகின்றது. இன்றைய தினம் தொடர்ச்சியாகவே இந்த வெப்ப எச்சரிக்கைக்குரிய நிலைமைகள் தொடரும். நாளைக்கும் கூட இதே நிலைமைகள் தொடரக்கூடிய சாத்தியங்கள் இருப்பதைத்தான் இந்த ஹீட் வார்னிங்கிலே தெரிவித்திருக்கின்றார்கள். 30 டிகிரி செல்சியஸை தாண்டியதாக வெப்பநிலை உயர்விருக்கும். ஒரு சில இடங்களில் 36 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் உணரக்கூடிய நிலைமைகள் எதிர்பார்க்கப்படுகின்றது. நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை இரவு வேளைதான் இந்த வெப்ப எச்சரிக்கைக்கான நிலைமைகள் சற்று மாற்றமடையும் என்பது தொடர்பான காலநிலை தகவல்களையும் கூட பகிர்ந்து கொள்ள முடிகின்றது. இன்றைய தினத்தில் நாளைக்கு செவ்வாய்க்கிழமையும் டொனோவை பொறுத்தளவில் சூரிய வெளிச்சத்தையும் காணலாம், மழைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. 29 நாளின் வெப்பநிலை 35 வரை நாங்கள் உணர இருக்கின்றோம். மாலை இரவு பொழுதில் மெல்லிய மழை துருளும் கூட இருக்கலாம். தொடர்ந்து வருகின்ற புதன்கிழமை 15 டிகிரி செல்சியஸாக வெப்பநிலை சற்று குறைந்திருக்கும். 14 உணரப்போகின்றோம். பிரதானமாக வெயிலும் கூட நிறைந்திருக்கப் போகின்றது. வியாழக்கிழமையை பொறுத்தளவில் பிரதானமாக வெயில், 12 வெப்பநிலையாகவும் 12 உணர்நிலையாகவும் இருக்கும். தொடர்ந்து வருகின்ற வெள்ளிக்கிழமை 14 வெப்பநிலை 13 டிகிரி செல்சியஸ் உணர்லையும் நாங்கள் பெற இருக்கின்றோம். சூரிய வெளிச்சம் முகில் இணைந்திருக்கின்ற பகல் பொழுதும் இருக்கும். மழைக்கான வாய்ப்புகளும் சிறிதளவிலே சொல்லப்படுகின்றன வருகின்ற வெள்ளிக்கிழமை. மே 18 முள்ளிவாய்க்கால் நினைவு நாள் நிகழ்வுகள் காலை 11 முதல் பிற்பகல் 1 வரை பிராம்டன் தமிழின அழிப்பு நினைவகத்தில் இடம்பெறுகின்றன. மாலை 6 முதல் ஸ்காப்ரோ டவுன் சென்டரில் உள்ள ஆல்பர்ட் கேம்பல் சதுக்கத்தில் முள்ளிவாய்க்கால் நினைவு நாள் நிகழ்வுகள் நடைபெறுகின்றன.

நேரம் காலை 9:24 ஈஸ்ட் எஃப்எம்மின் மொழிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வுகள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மொழிவாய்க்கால் தமிழின படுகொலையின் 17வது ஆண்டு நினைவேந்தல் இன்று மொழிவாய்க்கால் நினைவு முற்றத்தில் உணர்வளர்ச்சியுடன் நடைபெற்றிருக்கின்றது. மொழிவாய்க்காலில் அமைக்கப்பட்ட நினைவு முற்றத்தில் யுத்தத்தின் போது கொல்லப்பட்ட உறவுகளுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது. காலை 10:15 தவ திரு அகத்தியர் அடிகளாரால் கொள்கை பிரகடனம் வாசிப்புடன் ஆரம்பமான இந்த நிகழ்வில் காலை 10:29 நினைவொளி சத்தம் எழுப்பப்பட்டு காலை 10:30 அகவணக்கமும், அதனைத் தொடர்ந்து இறுதி யுத்தத்தில் 4 அங்கத்தவர்களை இழந்த வற்றாப்பளையைச் சேர்ந்த பெண்ணொருவரால் பொதுச்சுடர் ஏற்றப்பட்டு சமநேரத்திலே ஒற்றை சுடரொளி ஏற்றப்பட்டு இறுதியில் மலர் வணக்கம் செலுத்தப்பட்டிருக்கின்றது. அதனையடுத்து மொழிவாய்க்கால் நினைவு தூபிக்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டதுடன் இதன்போது உறவுகளை இழந்தவர்கள் கதறி அழுது கண்ணீர் சொரிந்து அஞ்சலி செலுத்தியிருக்கிறார்கள். மேலும் இந்த மொழிவாய்க்கால் தமிழில அழிப்பு நாளின் 17வது ஆண்டு நினைவேந்தலில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான துரைராசா ரவிகரன், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், சிவஞானம் ஸ்ரீதரன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் ஆகியோர், அரசியல் பிரதிநிதிகளும் மதத் தலைவர்களும் பெருந்திரளான பொதுமக்களும் பங்கேற்று அஞ்சலி செலுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது.

நேரம் காலை 9:34 ஈஸ்டெஃபமின் மே 18 முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் ஒலிபரப்புகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

நேரம் 9:41 ஈஸ்ட் எஃப்எம்மின் மே 18 முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் ஒலிபரப்புகளோடு இணைந்திருக்கிறீர்கள். வவுனியாவில் தமிழர் தாயக காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் சங்கத்தினால் 17வது ஆண்டு முள்ளிவாய்க்கால் நினைவு தின அஞ்சலி இன்றைய தினம் நடைபெற்றிருக்கின்றது. வவுனியா ஏனையின் அஞ்சல் அலுவலகத்தின் முன்பாக 3375வது நாளாக காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகளால் பந்தல் அமைக்கப்பட்டு போராட்டம் நடத்தப்பட்டிருக்கின்றது. அந்த பந்தலுக்கு முன்பாகத்தான் குறித்த அஞ்சலி நிகழ்வும் இன்று நடைபெற்றதாகவும் செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இதன்போது தீபமேற்றி மலர்தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டதுடன் முள்ளிவாய்க்காலில் 2009ஆம் ஆண்டு கொல்லப்பட்ட தமிழ் மக்களுக்கு நீதி கோரி கவனஈர்ப்பு போராட்டமும் நடத்தப்பட்டிருக்கின்றது. அதேநேரம் முள்ளிவாய்க்கால் தமிழின படுகொலையின் 17வது ஆண்டு நினைவேந்தல் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை நகரத்தில் இன்று உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டிருக்கின்றது. பருத்தித்துறை வர்த்தகர் சங்கத்தின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்பட்ட இந்த நினைவேந்தல் பருத்தித்துறை நகர பேருந்து நிலைய பகுதியில் நடைபெற்றிருக்கின்றது. முள்ளிவாய்க்கால் போர்க்களத்தின் இறுதி நாட்கள் வரை அங்கிருந்து இனப்படுகொலையின் உயிர் வாழும் சாட்சியமாக வாழும் வர்த்தகர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். பொதுச்சுடர் ஏற்றப்பட்டு அகவணக்கமும் மலர் அஞ்சலியும் அங்கு செலுத்தப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது.

9:50 ஈஸ்ட் எஃப்எம்மின் மொழிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வுகளோடு இணைந்திருக்கிறீர்கள். தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தால் அதன் தலைமை செயலத்திற்கு முன்பாக 17வது ஆண்டு மொழிவாய்க்கால் நினைவேந்தல் இன்று காலை அனுஷ்டிக்கப்பட்டதோடு மொழிவாய்க்கால் கஞ்சி விநியோகமும் செய்யப்பட்டிருக்கின்றது. இதன்போது தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் இணைப்பாளர்களில் ஒருவரும் போராளியுமான சி தேவகுமார் நினைவுச்சுடர் ஏற்றி நிகழ்வுகளை ஆரம்பித்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை நூற்றுக்கணக்கானவர்கள் மொழிவாய்க்கால் கஞ்சி வாங்கி அருந்தி சென்றதாகவும் செய்திகள் வெளியிடப்படுகின்றன. நினைவேந்தல் நிகழ்விடத்திற்கு சென்ற பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு கஞ்சி அருந்த கொடுத்தது மட்டுமல்லாமல் இந்த கஞ்சி பகிர்தலின் நோக்கம் குறித்து விளக்கமளித்ததையும் காணக்கூடியதாக இருந்திருக்கின்றது. மொழிவாய்க்கால் கஞ்சி விநியோகத்தில் தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் போ ஐங்கரநேசன், பொதுச் செயலாளர் கஜேந்திரன் ஆகியோருடன் பசுமை இயக்கத்தின் இணைப்பாளர்கள் பலரும் கலந்து கொண்டிருந்ததாகவும் கூட செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அதேநேரம் இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட கோரளைப்பற்று வடக்கு பிரதேச கிளையின் ஏற்பாட்டில் மொழிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வும் கஞ்சி வழங்கும் நிகழ்வும் இன்று கதிரவழியில் நடைபெற்றதாக கூறப்படுகின்றது. கடந்த யுத்தத்தின் போது மொழிவாய்க்காலில் உயிருக்கு போராடிய மக்கள் உப்பு கூட இல்லாமல் தங்களிடம் இருந்த அரிசியை கொண்டு கஞ்சி காய்ச்சி அவர்களது பசியை போக்கியிருந்தார்கள். இந்நிலையில் அப்போதைய சூழ்நிலையில் அங்கிருந்த மக்கள் கஞ்சி காய்ச்சி அருந்ததை நினைவு கூர்ந்து வருடந்தோறும் இந்த காலப்பகுதியில் மொழிவாய்க்கால் கஞ்சி காய்ச்சி மக்களுக்கு வழங்கும் நிகழ்வுகள் வடகிழக்கில் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் மட்டக்களப்பில் இன்றைய நிகழ்வில் மொழிவாய்க்கால் கஞ்சி காய்ச்சி சிரட்டைகளில் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன. இதன்போது அங்கிருந்த மக்கள் விருப்புடன் கலந்து கொண்டு மொழிவாய்க்கால் கஞ்சியை பெற்றுக் கொண்டதாகவும் கூறப்படுகின்றது. இந்த நினைவேந்தலில் இலங்கை தமிழ் அரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன், பாராளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன், பாராளுமன்ற உறுப்பினர் இளையதம்பி ஸ்ரீநாத், கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பிரதேச சபை தவிசாளர்கள், மாநகர சபை உறுப்பினர்கள், பிரதேச சபை உறுப்பினர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டதாகவும் கூறப்படுகின்றது. ஈஸ்ட் எஃப்எம்மின் மொழிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வுகளோடு இணைந்திருக்கிறீர்கள். நேரம் 9:52.

இன்ஸ்டெஃபமின் மே 18 முள்ளிமாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வுகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 20 டிகிரி செல்சியஸ் இப்போது வெப்பநிலை உயர்வை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். 21 டிகிரி செல்சியஸாக உணரப்படுகின்றது. வானம் தெளிவாக இருப்பதன் காரணமாக சூரிய வெளிச்சமும் நிறைந்திருக்கின்றது. இன்றைய தினம் தொடர்ச்சியாகவே வெளிச்சம் நிறைந்த பகல் பொழுதை நாங்கள் எதிர்பார்க்கலாம். வெப்பச்சரிக்கையுடன் கூடிய ஒரு பகல் பொழுதையும் இன்றைய தினம் மே மாதத்தின் 18ஆம் தேதி எங்களுக்கு தந்திருக்கின்றது. நாளைய நாளும் இதே அளவில் வெப்பநிலை உயர்வை நாங்கள் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும். வெப்ப எச்சரிக்கைக்குரிய பகல் பொழுதுதான் நாளைக்கு செவ்வாய்க்கிழமையும் வர இருப்பதை இப்போதைய காலநிலை தகவல்கள் இன்றைய தினம் வெப்பநிலை உயர்வாக பார்த்தால் 26 டிகிரி செல்சியஸ் இருக்கும். 33 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நாங்கள் உணரக்கூடிய சாத்தியங்கள் இருக்கின்றன. தொடர்ச்சியாக சூரிய வெளிச்சம் இருக்கலாம். மாலை வேளை மெல்லிய மலைத்தூருக்கான சாத்தியங்களையும் நாங்கள் இன்று சந்திக்கின்றோம். இரவு பொழுதிலும் கூட லேசான மலைத்தூரல் எதிர்பார்க்கப்படுகின்றது. சூரிய வெளிச்சமும் தொடர்ந்து நிறைந்திருக்கும். 8:38 இன்றைய நாள் சூரிய அஸ்தமனம் எதிர்வு கூறப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் சுற்றுச்சூழல் கனடா காலை பொழுதிலிருந்தே இன்றைக்கும் நாளைக்குமான வெப்பச்சரிக்கைக்குரிய தகவல்களை பகிர்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஆண்டின் முதலாவது வெப்ப எச்சரிக்கைக்குரிய நிலைமைகளை நாங்கள் இப்போது சந்திக்கின்றோம் என்பது தொடர்பாகவும் கூறப்படுகின்றது. 30 டிகிரி செல்சியஸை தாண்டிய வெப்பநிலை உயர்வு பல இடங்களிலும் இருக்கும் இன்றும் நாளையும். அதே நேரம் 36 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் உணரக்கூடிய நிலைமைகள் இருக்கும் என்பது தொடர்பாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் இரவு நேர வெப்பநிலை என்று சொல்லி பார்த்தால் 18 டிகிரி செல்சியஸாக இருக்கலாம் என்பது தொடர்பாகவும் அந்த தகவலை சுற்றுச்சூழல் கனடா ஒரு எச்சரிக்கையாக தொடர்ந்து பகிர்ந்து கொண்டிருக்கின்றது என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நாளைய நாள் செவ்வாய்க்கிழமை மழைக்கான சாத்தியங்களும் இருக்கின்றது. இடியுடன் கூடிய மழை வந்து போகலாம். சூரிய வெளிச்சத்துடன் கூடிய பகல் பொழுதும் இருக்கும். காலை மதியம் வெளிச்சத்தை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். 29 வரை வெப்பநிலை உயர்ந்து 35 உணரப்படும். தொடர்ந்து புதன்கிழமை வெப்பநிலை சற்று சரிந்து 15ஆக இருக்கும். 14 டிகிரி செல்சியஸை நாங்கள் உணரப்போகின்றோம். சூரிய வெளிச்சத்துடன் கூடிய பகல் பொழுதும் புதன்கிழமை எதிர்பார்க்கப்படுகின்றது. நேரம் காலை 10 மணி. ஈஸ்ட் எஃப்எம்மின் மே 18 முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வுகளோடு இணைந்திருக்கிறீர்கள்.

நேரம் காலை 10:06. தமிழ் இன படுகொலை நினைவேந்தல் நாளை முன்னிட்டு கனேடிய பிரதம மந்திரி மார்க் கார்னி அவர்கள் வெளியிட்ட அறிக்கை. கனடாவிலும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் சமூகங்களுடன் இணைந்து நாம் இன்று தமிழ் இன படுகொலை நினைவேந்தல் நாளை கடைபிடிக்கின்றோம். கால் நூற்றாண்டுக்கும் அதிகமாக நீடித்த இலங்கை உள்நாட்டுப் போர் ஆயிரக்கணக்கான பொதுமக்களின் உயிர்களை பறித்தது. நாம் உயிரிழந்தவர்களின் நினைவை போற்றி அளவிடற்கறிய துன்பமடைந்த தப்பி பிழைத்தோருக்கும் குடும்பத்தினருக்கும் சமூகங்களுக்கும் துணையாயிருப்போம். உலகெங்கிலும் உள்ள மிக பெரும் புலம்பெயர் தமிழ் சமூகங்களில் ஒன்று கனடாவிலும் உள்ளது. வன்முறை, துன்புறுத்தல் ஆகியவற்றில் இருந்து தப்புவதற்கு புகலிடம் நாடி வந்த பலரும் இதில் அடங்குகின்றார்கள். 2022 கனேடிய நாடாளுமன்றம் மே 18 தமிழின படுகொலை நினைவேந்தல் நாளாக ஒருமனதாக அங்கீகரித்து இலங்கையில் தமிழர்கள் மீது புரியப்பட்ட அட்டூழியங்களை இனப்படுகொலை என அங்கீகரித்தமை துயர்படிந்த வரலாற்றை ஏற்றுக்கொள்வதின் ஒரு முக்கிய படியை பிரதிபலிக்கின்றது. பொறுப்பு கூறலை முன்னகர்த்தவும் மனித உரிமைகளை நிலைநிறுத்தவும் இலங்கை தீவின் மக்களுக்கு நீடித்திருக்கும் அமைதியை ஊக்குவிக்கவும் எடுக்கப்படும் சர்வதேச முயற்சிக்கு கனடா தொடர்ந்து ஆதரவளிக்கும். மனித கௌரவம், நீதி ஆகியவற்றுக்கும் இத்தகைய பாரதூரமான மனித உரிமை மீறல்கள் புறக்கணிக்கப்படாமலும் மறக்கப்படாமலும் இருப்பதற்குமான எமது உறுதிப்பாட்டை நாம் மீள உறுதி செய்கின்றோம் என்பது தமிழின படுகொலை நினைவேந்தல் நாளை முன்னிட்டு கனேடிய பிரதம மந்திரி மார்க் கார்னி அவர்கள் வெளியிட்ட அறிக்கையில் கூறப்பட்டுள்ள முக்கியமான விடயங்கள். நேரம் காலை 10:08 இருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம்மின் தமிழின படுகொலை நினைவேந்தல் நிகழ்வுகளோடு இணைந்திருக்கிறீர்கள்.

நேரம் காலை 10:20. இசஃபமின் மே 18 முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வுகளோடு இணைந்திருக்கிறீர்கள். முள்ளிவாய்க்கால் நினைவை இதயத்தில் ஏந்துவோம் எனவும், கடல் கடந்து வாழும் தமிழ் சொந்தங்களின் உரிமைகளுக்காக எப்போதும் துணை நிற்போம் எனவும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் தமிழக முதல்வர் விஜய் தெரிவித்துள்ளார். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை முன்னிட்டு அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஈழத்தமிழர்கள் எதிர்கொண்ட துயரங்கள் மறக்க முடியாதவை என்றும், உலகம் முழுவதும் வாழும் தமிழர்களின் உணர்வுகளுடன் தாம் இணைந்திருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அதேநேரம் முள்ளிவாய்க்கால் தினத்தை ஒட்டி திரைப்பிரபலங்கள் பலர் இந்த தினம் குறித்து பதிவுகளை வெளியிட்டு வருகின்றார்கள். பிரபல நடிகரும் இயக்குநருமான டி ராஜேந்தர் மற்றும் இளர்கள் ரவி ஆகியோரும் தங்களின் ஆதங்கத்தையும் இரங்கலையும் வெளிப்படுத்தி வருகின்றனர். முள்ளிவாய்க்கால் இம்மினத்தின் இரத்தத்தையும் செந்நீரையும் பாய்ச்சி உயிரை பறித்தார்கள் என்று சொல்லி டி ராஜேந்தர் குறிப்பிட்டிருக்கிறார். முள்ளிவாய்க்கால் தினம் ஒரு துக்க தினம். எமது இதயத்தை ரணமாக்கிய அந்த நாள், ஒரு இனத்தையே துடிக்க துடிக்க இழந்த நாள், அதை நினைவு பார்க்கையில் வேதனை அளிக்கின்றது என்று சொல்லியும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த உறவுகளின் ஆத்மாக்கள் சாந்தியடைய வேண்டும் என்று இறைவனை வேண்டுகின்றேன். ஈழம் எப்போது மலரும் என தினம் தினம் ஏகுகின்றேன் என்று அவர் குறிப்பிட்டிருப்பதையும் இங்கு கூறக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் சென்னை அசோக் நகரில் உள்ள அம்பேத்கர் திடலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தமிழீழ இனப்படுகொலை நாள் மற்றும் முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை நினைவேந்தல் தினம் அனுசரிக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் மக்களவை உறுப்பினருமான திருமாவளவன், சட்டப்பேரவை உறுப்பினர் பன்னியரசு, இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய திருமாவளவன், இலங்கை இனப்படுகொலைக்கு காரணமான யாரும் இன்னும் தண்டிக்கப்படவில்லை என்றும், இனப்படுகொலைக்கு எதிராக வாக்கெடுப்பு எடுக்க வேண்டுமென்றால் அது ஐக்கிய நாடுகள் சபையால் மட்டுமே முடியும் என்றும் கூறியிருப்பதாகவும் செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன.

நேரம் காலை 10:35 ஈஸ்ட் எஃப்எம்மின் மே 18 முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் ஒலிபரப்புகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். முள்ளிவாய்க்கால் ஓரத்திலே விடிவு முடிவான காலத்திலே அங்கும் இங்கும் ஒப்பாரிகள்,

பசுமை நினைவுகளை சுமக்கும் வாய்க்கால் இப்போது பயங்கரமாய் இரத்தம் கலந்த நினைவுகளோடு வலை சுமந்து நிற்கின்றது. அன்று அழுகுரல் எழுந்து ஊழி தாண்டவமாடி இன்று சுடுகாட்டு சாம்பலாய் நிலம் கிடக்கின்றது. தொடர் வேவு விமான இறைச்சலில் மலையாயிற்று எரிகணைகள். இழந்தோரவுகள் போக எஞ்சியவர்கள் சித்தம் இழந்தனர். எல்லாம் சூனியமாய்ப்போனது. அழுகுரல் நிரம்பிய மண் அதிர்விலிருந்து மீளவில்லை. முள்ளிவாய்க்கால் இன்னமும் தொண்டையில் சிக்கிய முள்ளாய் தொடர்கின்றது. மே 18 முள்ளிவாய்க்கால் நினைவு நாள் நிகழ்வுகள் காலை 11 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை பிரம்டன் தமிழின அழிப்பு நினைவகத்தில் இன்று இடம்பெறுகின்றன. மாலை 6 மணி முதல் ஸ்காப்ரோ டவுன் சென்டரில் உள்ள ஆல்பர்ட் கேம்பல் சதுக்கத்தில் முள்ளிவாய்க்கால் நினைவு நாள் நிகழ்வுகள் நடைபெறுகின்றன.

பத்து மணி 47 நிமிடம். ஏஸ்டெஃபமின் மே 18 நினைவேந்தல் நிகழ்வுகளோடு இணைந்திருக்கிறீர்கள். தமிழின அழிப்பை எழுத்து காட்டும் 17வது ஆண்டு முள்ளிவாய்க்கால் நினைவு நாள் இன்று யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டுள்ளது. இறுதிப்போரில் உயிரிழந்த உறவுகளை நினைவு கூர்ந்து பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள முள்ளிவாய்க்கால் நினைவு தூபியில் பொதுச்சுடர் ஏற்றி வைக்கப்பட ஏனைய சுடர்கள் ஏற்றி வைக்கப்பட்டு அகவணுக்கம் செலுத்தப்பட்டு கண்ணீர் மல்க மலரஞ்சலி செலுத்தப்பட்டிருக்கின்றது. பின்னர் முள்ளிவாய்க்கால் கஞ்சியும் வழங்கப்பட்டதாம். பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நினைவேந்தல் நிகழ்வில் யாழ் பல்கலைக்கழகத்தின் விரிவுரையாளர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள், ஊழியர்கள், முன்னாள் போராளிகள், தமிழ் தேசிய உணர்வாளர்கள் மற்றும் பொதுமக்களின பலரும் கலந்து கொண்டிருக்கின்றனர். கொழும்பு வெள்ளவத்தை கடற்கரை பகுதியில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு இன்று நடைபெற்றிருப்பதை செய்திகள் சொல்கின்றன. இன்று திங்கட்கிழமை மாலை 5 மணியளவில் இந்த நிகழ்வு வெள்ளவத்தை கடற்கரை பகுதியில் நிகழ்ந்திருக்கின்றது. இந்த நிகழ்வில் சிலரது தகாத செயற்பாடுகளால் குழப்பகரமான சூழ்நிலையும் ஏற்பட்டதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்நிகழ்வில் 100க்கும் மேற்பட்ட சிங்கள மற்றும் தமிழ் மக்கள் கலந்து கொண்டனர். கடற்கரை வீதியில் பெருமளவிலான போலீசார் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டிருந்த நிலையிலும் சிங்கள அமைப்புகளைச் சேர்ந்த சிலர் அங்கு குழப்பம் விளைவிக்க முயற்சித்ததாகவும் கூறப்படுகின்றது. அவர்கள் கடற்கரையில் கூடி நிகழ்வில் பங்கேற்ற மக்களை நோக்கி தகாத வார்த்தைகளை பேசியதாகவும் செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இந்நிலையில் நினைவேந்தல் நடைபெறும் இடத்திற்குள் நுழைய முயன்ற நபர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. கடற்கரை பகுதியில் இடம்பெற்ற நினைவேந்தலின் போது ஏற்பட்ட குழப்பம் காரணமாக வெள்ளவத்தை கடற்கரை வீதியில் போக்குவரத்து நெரிசல் நிலைமைகள் ஏற்பட்டதையும் கூட செய்திகள் சொல்லுகின்றன. நேரம் காலை 10:49 ஈஸ்டெஃபமின் மே 18 முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வுகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: எஸ்டெஃபமின் மே 18 முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் ஒலிபரப்புகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மே 18 முள்ளிவாய்க்கால் நினைவு நாள் நிகழ்வுகள் இன்று காலை 11 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை பிராம்டன் தமிழின அழிப்பு நினைவகத்தில் இடம்பெறுகின்றன. மாலை 6 மணி முதல் ஸ்காப்ரோ டவுன் சென்டரில் உள்ள ஆல்பர்ட் கேம்பல் சதுக்கத்தில் முள்ளிவாய்க்கால் நினைவு நாள் நிகழ்வுகள் நடைபெறுகின்றன. நேரம் காலை 11 மணி. 22 டிகிரி செல்சியஸ் வழியில் இப்போது வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸை நாங்கள் இப்பொழுதே உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். வழக்கத்திலும் பார்க்க அதிக வெப்பம் இருக்கின்ற ஒரு நாளாக இன்றைய தினம் சொல்லப்படுகின்றது. இன்றைய நாள் காலையிலிருந்தே சுற்றுச்சூழல் கனடா வெப்பம் தொடர்பான ஒரு எல்லோ வார்னிங்கையும் கூட விடுத்திருப்பதை பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைய பகல் பொழுதிலும் நாளை நாளின் பகல் பொழுதிலும் வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸை தாண்டியதாக இருக்கும். உடல்நிலை என்பது 36 டிகிரி செல்சியஸையும் கூட எட்டலாம் ஒரு சில இடங்களில் என்பது தொடர்பான வெப்ப எச்சரிக்கையை தான் நாங்கள் பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். இரவு பொழுதின் வெப்பநிலையும் கூட 18-20 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நீடிக்கக்கூடிய நிலைமைகள் இன்று இருக்கும். இந்த ஒரு ஹீட் இவெண்ட் இன்றைய தினம் தொடர்ச்சியாக இருக்க போன்றது. அதே நேரம் நாளைய தினமும் கூட செவ்வாய்க்கிழமை பகல் பொழுதிலும் வெப்ப எச்சரிக்கைக்குரிய நிலைமைகள் தொடரும் என்பது தொடர்பாகவும் அந்த தகவல்கள் பகிரப்பட்டிருக்கின்றன. செவ்வாய்க்கிழமை இரவு வேளைதான் சற்று குளிரான நிலைமைகள் மீண்டும் வரக்கூடிய சாத்தியங்கள் என்று எதிர்வு கூறப்பட்டிருக்கின்றன. இன்றைய நாளின் பகல் வேளை 26 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை உயர்ந்து 31 டிகிரி செல்சியஸை நாங்கள் உணர இருக்கின்றோம். தொடர்ச்சியாகவே சூரிய வெளிச்சத்துக்கான சாத்தியங்கள் இருக்கின்றன. மாலை வேளை மெல்லிய மழை இருக்கலாம். அடியுடன் கூடியதாக குறைந்தளவில் மழை தொடர்ந்து வருகின்ற இரவு பொழுதிலும் கூட மெல்லிய மழைக்கான வாய்ப்புகளை நாங்கள் இன்று சந்திக்கின்றோம். இரவு பொழுதில் 18 டொரோண்டோவில் வெப்பநிலை நீடிக்கும். 18 தான் உடல்நிலையாகவும் இருக்கும். இரவு 8:38 சூரியஸ்தமனம் என்று எதிர்வு கூறப்பட்டிருக்கின்றது. செவ்வாய்க்கிழமை பகல் பொழுதை பொறுத்தளவில் 29 டிகிரி செல்சியஸ் நாளைக்கு வெப்பநிலை உயர்வு இருக்கும். 35 வரை உணரப்போகின்றோம். சூரிய வெளிச்சம் இருக்கக்கூடிய ஒரு நாள். அதே நேரம் இடியுடன் கூடிய மழையும் இடையிடையே வந்து போவதற்கான வாய்ப்புகளையும் நாங்கள் சந்திக்கின்றோம். நாளைய தினம் செவ்வாய்க்கிழமையிலும் கூட. நேரம் 11:02 ஈஸ்ட் எஃப்எம்மின் மே 18 முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வுகளோடு இணைந்திருக்கிறீர்கள்.
1: முள்ளிவாய்க்கால் போயிருந்தேன், அந்த முல்லை தீவையும் மோதி வந்தேன். முள்ளில் கிழிந்த என் கண்களிலே நீர் முட்டித் தெரித்ததை யார் அறிவார்? ஆனந்தபுரத்தை கடக்கையிலே என் ஆவி துடித்ததை என்ன சொல்ல? நானந்த துயரம் சொல்வதற்கு என் நாவடும் பாடு கொஞ்சமல்ல.

சாகாத காற்றின் சப்தங்களில் எம் சனங்களின் அழுகுரல் கேட்டறிந்தேன். ஆகாயம் எரித்த சாம்பல் துகள் மண்ணில் ஆங்காங்கலைவதைக் கண்டறிந்தேன்.

0: அழிந்து போனது போலிருக்கும். ஆயின் அருகும் புல்லுக்கு அழிவேது? பொழியும் ஒரு துளி பட்டவுடன் அது பொட்டென்றெழுமே அழியாது. எந்த யுகத்தில் போர்கள் இல்லை, அட எந்த யுகத்தில் தோல்வி இல்லை, அந்த யுகத்தை எருவாக்கு, நீ அடுத்த யுகத்தை உருவாக்கு.
1: மே 18 வலிசுமந்த நாள் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வுகளுடனான ஒலிபரப்புகளோடு ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 2009 போர் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு இன்று மே 18 17 ஆண்டுகள் பூர்த்தியடைந்திருக்கும் நிலையில் போரில் கொல்லப்பட்ட மற்றும் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் இன்று திங்கட்கிழமை உள்நாட்டிலும் புலம்பெயர் தேசங்களிலும் தமிழ் மக்களால் நினைவு கூறப்பட்டிருக்கின்றார்கள். அதற்கமைய இலங்கையில் உள்ள பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் உத்தியோகபூர்வ எக்ஸ் தள பக்கத்தில் இது தொடர்பான ஒரு செய்திக்குறிப்பொன்றும் வெளியிடப்பட்டிருக்கின்றது. இலங்கையில் இடம்பெற்ற ஆயுத மோதலில் உயிரிழந்தவர்கள் மற்றும் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் உள்ளடங்கலாக தமது அன்புக்குரியவர்களுக்கு என்ன நேர்ந்தது என்பதை அறியாமல் இன்னமும் அவர்களை தேடிக்கொண்டிருக்கும் குடும்பங்களை 17 வருடங்களின் பின்னரும் இன்று நினைவு கூறுகின்றோம். நாட்டில் நிலையான நல்லிணக்கத்தை கட்டியெழுப்புவதற்கு உண்மை, நீதி மற்றும் பொறுப்புக்கூறல் ஆகியவற்றில் ஆக்கப்பூர்வமான முன்னேற்றம் அடையப்பட வேண்டியது அவசியமாகும் என்றும் இலங்கையில் உள்ள பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் உத்தியோகபூர்வ எக்ஸ் தள பக்கத்தில் இந்த செய்திக்குறிப்பு இன்று வெளியிடப்பட்டிருக்கின்றது. 11:08

திங்கட்கிழமை காலை பொழுது காலை 11:20 ஈஸ்டெஃபமின் மே 18 முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் ஒலிபரப்புகளோடு இணைந்திருக்கிறீர்கள். இரத்த கடற்கரை, அலைகள் மோதும் முள்ளிவாய்க்கால் கடற்கரை, அப்பாவி தமிழர்களின் இரத்த கிண்ணமானது. நெருப்பு மலையில் உறவுகளை இழந்தோம், ஒரு கணமும் மறவாமல் நினைவு கூறுவோம் என்று. பிள்ளைகளும் தாய்களும் மடிந்த அந்த நாள் நெஞ்சில் ஆறாத காயமாய் எப்போதும் நிலைத்து நிற்கின்றது. பாதுகாப்பின்றி தவித்தோரை நினைத்து நெஞ்சில் சுமப்போம் நீதி வரும் வரை. பீரங்கிகள் கக்கிய கொடிய தீயினால் பெருநிலமே கருகி இருண்டு போனதே. உயிரை காக்க இடம் தேடி அலறி மக்கள் விழுந்தனர். சுடுகாடான பதுங்கு குழிகள், ஒருபிடி கஞ்சிக்காய் கை நடுங்கி நிற்கையில் வஞ்சகமாய் விழுந்தது குண்டுமலை. பாதுகாப்பு அரண்களும் சுடுகாடாய் மாறி பிணங்கள் குவிந்தன மலை போலே. நெஞ்சில் எரியும் நெருப்பு வெள்ளை கொடி ஏந்தி சரணடைந்தோறும் கொன்று குவிக்கப்பட்டனர். உறவுகளை தேடி அழும் தமிழர்கள் இன்றும் நெஞ்சில் சுமக்கின்றார்கள் நீதிக்கான நெருப்பை.

காலை 11:32 ஈஸ்ட் எஃப்எம்மின் May 18 மொழிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வுகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கனடாவிலும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் சமூகங்களுடன் இணைந்து நாம் இன்று தமிழின படுகொலை நினைவேந்தல் நாளை கடைபிடிக்கின்றோம் என்று கெனடிய பிரைம் மினிஸ்டர் மார்க்கானி வெளியிட்டிருக்கின்ற அறிக்கை ஒன்றில் கூறியிருக்கின்றார். பிரதம மந்திரியின் அலுவலகம் இன்று மொழிவாய்க்கால் நினைவு நிகழ்வுகள் தொடர்பான அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றது. கால் நூற்றாண்டுக்கும் அதிகமாக நீடித்த இலங்கை உள்நாட்டுப் போர் ஆயிரக்கணக்கான பொதுமக்களின் உயிர்களை பறித்திருக்கின்றது. நாம் உயிரிழந்தவர்களின் நினைவை போற்றி அளவுடற்கரிய துன்பமடைந்த தப்பி பிழைத்தோருக்கும் குடும்பத்தினருக்கும் சமூகங்களுக்கும் துணையாய் இருப்போம். உலகில் உள்ள மிகப்பெரும் புலம்பெயர் தமிழ் சமூகங்களில் ஒன்று கனடாவிலும் உள்ளது. வன்முறை துன்புறுத்தல் ஆகியவற்றிலிருந்து தப்புவதற்கு புகலிடம் நாடி வந்த பலரும் இதில் அடங்குகின்றார்கள். 2022 கனேடிய நாடாளுமன்றம் May 18 தமிழ் இனப்படுகொலை நினைவேந்தல் நாளாக ஒருமனதாக அங்கீகரித்து இலங்கையில் தமிழர்கள் மீது புரியப்பட்ட அட்டூழியங்களை இனப்படுகொலை என்று அங்கீகரித்தமை துயர்படிந்த வரலாற்றை ஏற்றுக்கொள்வதன் ஒரு முக்கிய படியை பிரதிபலிக்கின்றது. பொறுப்புக்குரலை முன்னகர்த்தவும் மனித உரிமைகளை நிலைநிறுத்தவும் இலங்கை தீவின் மக்களுக்கு நீடித்திருக்கும் அமைதியை ஊக்குவிக்கவும் எடுக்கப்படும் சர்வதேச முயற்சிகளுக்கு கனடா தொடர்ந்து ஆதரவளிக்கும். மனித கௌரவம், நீதி ஆகியவற்றுக்கும் இத்தகைய பாரதூரமான மனித உரிமை மீறல்கள் புறக்கணிக்கப்பட்டாலும் மறக்கப்படாமல் இருப்பதற்குமான எமது உறுதிப்பாட்டை நாம் மீள உறுதி செய்கின்றோம் என்றும் கனேடிய பிரதமர் மார்க்கானி வெளியிட்ட அறிக்கையில் கூறப்பட்டிருக்கின்றது.

நேரம் காலை 11:45 ஈஸ்ட் எஃப்எம்மின் மே 18 முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வுகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இலங்கையில் இடம்பெற்ற தமிழின படுகொலையின் 17வது ஆண்டு நினைவு தினம் முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தில் உணர்வெழுச்சியுடன் நடைபெற்றிருக்கின்றது. இன்று காலை 10:15 முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தில் கொள்கை பிரகடனம் வாசிக்கப்பட்டதைத் தொடர்ந்து தமிழின படுகொலை நினைவு தூபியில் பொதுச்சுடர் ஏற்றப்பட்டது. இதனையடுத்து மதக்குருமார்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் பல்லாயிரக்கணக்கானோர் நினைவு தூபியில் கண்ணீர் மல்க உணர்வெழுச்சியுடன் அஞ்சலி செலுத்தியிருக்கின்றார்கள். இன்று காலை 6 மணி முதல் முள்ளிவாய்க்கால் கப்பலடி கடற்கரை பகுதியில் இறுதிக்கட்ட போரில் உயிரிழந்த உறவுகளுக்கான பிதற்கடன் மற்றும் ஆத்மசாந்தி பிரார்த்தனைகளும் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. அதனைத் தொடர்ந்துதான் காலை 10:15 முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தில் கொள்கை பிரகடனம் வாசிக்கப்பட்டிருக்கின்றது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களால் முற்பகல் 10:29 நினைவொலி எழுப்பப்பட்டு காலை 10:30 2 நிமிடங்கள் அகவணுக்கம் செலுத்தப்பட்டுள்ளது. வடக்கு கிழக்கு மாகாணங்களைச் சேர்ந்த பெருந்திரளான உறவுகள் இன்றைய நினைவேந்தலில் கலந்து கொண்டிருப்பதாகவும் கூட செய்திகள் தெரிவிக்கின்றன. 2009 நடந்திருக்கின்ற இனவழிப்புக்கு எதிராக எதிர்ப்பை பதிவு செய்யவும் உலகிடம் நீதியை கோரவும் இந்த நினைவேந்தல் மிக முக்கியமானது என்று முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் குழு சுட்டிக்காட்டியுள்ளது. அரசியலை கடந்து தமிழ் தேசமாக அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்றும் முள்ளிவாய்க்கால் மண்ணில் அணி திரண்டு நமது உறவுகளுக்கு அஞ்சலி செலுத்த வேண்டும் என்றும் அந்த அமைப்பு கோரிக்கை விடுத்திருந்தமை இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். நேரம் 11:47 ஈஸ்ட் எஃப்எம்மின் மே 18 முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் ஒலிபரப்புகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

11:53 ஈஸ்டஃபமின் மே 18 மொழிவாய்க்கால் நினைவேந்தல் ஒலிபரப்புகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வெப்பத்திற்கான மஞ்சள் எச்சரிக்கை இன்றைய தினம் சுற்றுச்சூழல் கனடா விடுத்திருக்கின்றது. இப்போது 24°C வெப்பநிலை உயர்வை நாங்கள் எட்டியிருக்கின்றோம். 28°C சுழல்நிலையாகவும் இருக்கின்றது. சூரிய வெளிச்சத்துக்கான சாத்தியங்கள் தொடர்ந்திருக்கின்றன. மாலை பொழுதில் 1 மில்லிமீட்டர் அளவிலான மெல்லிய மழை தூரல் எதிர்பார்க்கப்படுகின்றது. இரவு வேளையிலும் கூட 1 மில்லிமீட்டர் அளவில் மழை இருக்கும் என்பதும் சொல்லப்படுகின்றது. பிற்பகல் வேளையில் 28°C வரை வெப்பநிலை உயர்ந்து 34°C என்று டோனோவை பொறுத்தளவில் உடனடியாக நாங்கள் பரப்புகின்றோம். இன்றைய நாளின் பார்க்க நாளைய தினமும் கூட இன்னும் சற்று வெப்பநிலை உயர்வுடன் கூடிய வெப்ப எச்சரிக்கைக்குரிய நிலைமைகளைத்தான் தொடர்ந்து கொண்டிருக்கும் என்பதும் எதிர்பார்க்கப்படுகின்றது. செவ்வாய்க்கிழமையிலும் 29 வரை வெப்பநிலை உயர்ந்து 35 வரை நாங்கள் உணர இருக்கின்றோம். சூரிய வெளிச்சம் இருக்கும். அதே நேரமடியுடன் கூடிய மழையும் கூட இடையிடையில் வந்து போவதற்கான வாய்ப்புகள் இப்போது சொல்லப்பட்டிருக்கின்றது. மே 18 முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வுகளோடு நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். மே 18 முள்ளிவாய்க்கால் நினைவு நாள் நிகழ்வுகள் இன்று காலை 11 முதல் பிற்பகல் 1 வரை பிராம்டன் தமிழின் அழிப்பு நினைவகத்தில் இடம்பெறுகின்றன. மாலை 6 முதல் ஸ்காப்ரோ டவுன் சென்டரில் உள்ள ஆல்பர்ட் கேம்பல் சதுக்கத்தில் முள்ளிவாய்க்கால் நினைவு நாள் நிகழ்வுகள் நடைபெறுகின்றன.

நேரம் நண்பகல் 12 மணி. ஏஸ்டெஃபமின் மே 18 முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் ஒலிபரப்புகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். ஆண்டு மே 18 செங்காடாய் சங்கமித்து போன எமது உறவுகளுக்காக எமது அஞ்சலிகளையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம்.

நேரம் 12:18. முன்னி வாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வுகளோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் வழியை நாங்கள் வெப்பநிலையை பார்க்கலாம். 22 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கின்றது. இன்று அதிகூடிய வெப்பநிலையாக 28 டிகிரி செல்சியஸ் இருக்கப் போகிறது. மாலை வேளையில் இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்பும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே வேளையில் சுற்றுச்சூழல் கனடா இன்று மதியம் தொடக்கம் நாளை மாலை வரையில் கடும் வெப்பத்திற்கான எச்சரிக்கையும் வந்து விடுத்திருக்கின்றது. ஆகவே அது தொடர்பாகவும் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள முடியும். தமிழின மொழிவாய்க்கால் நினைவு நிகழ்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. உலகத்தின் பல இடங்களிலும் இடம்பெற்றிருக்கின்றன. அதேபோன்றுதான் இலங்கையிலும் ஏராளமான இடங்களில் இந்த நினைவேந்தல் நிகழ்வுகள் இடம்பெற்றிருக்கின்றன. இது தொடர்பாக எங்களுடைய கனேடிய பிரதமர் மார்க் கார்னி அவர்கள் கூட தன்னுடைய செய்தியினை பகிர்ந்திருக்கின்றார். கனடாவிலும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் சமூகங்களுடன் இணைந்து நாம் இன்று தமிழ் இனப்படுகொலை நினைவேந்தல் நாளை கடைபிடிக்கின்றோம். கால் நூற்றாண்டுக்கும் அதிகமாக நீடித்த இலங்கை உள்நாட்டுப் போர் ஆயிரக்கணக்கான பொதுமக்களின் உயிர்களை பறித்தது. நாம் உயிரிழந்தவர்களின் நினைவை போற்றி அளவுடற்கரிய துன்பமடைந்த தப்பிப்பிழைத்தோருக்கும் குடும்பத்தினருக்கும் சமூகங்களிற்கும் துணையாயிருப்போம். உலகில் உள்ள மிகப்பெரும் புலம்பெயர் தமிழ் சமூகங்களில் ஒன்று கனடாவில் உள்ளது. வன்முறை, துன்புறுத்தல் ஆகியவற்றிலிருந்து தப்புவதற்கு புகலிடம் நாடி வந்த பலரும் இதில் அடங்குகின்றார்கள். 2022 கெனடிய நாடாளுமன்றம் May 18 தமிழ் இனப்படுகொலை நினைவேந்தல் நாளாக ஒருமனதாக அங்கீகரித்து இலங்கையில் தமிழர்கள் மீது புரியப்பட்ட அட்டூழியங்களை இனப்படுகொலை என அங்கீகரித்தமை துயர்படிந்த வரலாற்றை ஏற்றுக்கொள்வதன் ஒரு முக்கிய படியை பிரதிபலிக்கின்றது. பொறுப்பு கூறலை முன்னகர்த்தவும் மனித உரிமைகளை நிலைநிறுத்தவும் இலங்கை தீவின் மக்களிற்கு நீடித்திருக்கும் அமைதியை ஊக்குவிக்கவும் எடுக்கப்படும் சர்வதேச முயற்சிகளுக்கு கனடா தொடர்ந்து ஆதரவளிக்கும். மனித கௌரவம், நீதி ஆகியவற்றுக்கும் இத்தகைய பாரதூரமான மனித உரிமை மீறல்கள் புறக்கணிக்கப்படாமலும் மறக்கப்படாமலும் இருப்பதற்குமான எமது உறுதிப்பாட்டை நாம் மீள உறுதி செய்கின்றோம். இவ்வாறு அமைந்திருந்தது எங்களுடைய கனடிய பிரதமர் மார்க் கார்னி அவர்கள் இன்றைய நாள் தொடர்பாக அறிவித்த அந்த அறிக்கை.

இந்த நேரத்தில் இன்று மாலை 6 மணி முதல் ஸ்காபரோ டவுன் சென்டரில் உள்ள ஆல்பர்ட் கேம்பல் சதுக்கத்தில் முள்ளிவாய்க்கால் நினைவு நாள் நிகழ்வுகள் நடைபெற இருக்கின்றன. உலகெங்கிலும் பல இடங்களிலும் இந்த நினைவேந்தல் நிகழ்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் தொடர்பாக இந்தியாவினுடைய தமிழ்நாடு முதல்வர் விஜய் முள்ளிவாய்க்கால் நினைவை இதயத்தில் ஏந்துவோம் எனவும், கடல் கடந்து வாழும் தமிழ் சொந்தங்களின் உரிமைகளுக்காக எப்போதும் துணை நிற்போம் எனவும் தெரிவித்திருக்கின்றார். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை முன்னிட்டு அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையிலே, ஈழத்தமிழர்கள் எதிர்கொண்ட துயரங்கள் மறக்க முடியாதவை என்றும், உலகம் முழுவதும் வாழும் தமிழர்களின் உணர்வுகளுடன் நாம் தாம் இணைந்திருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அதேவேளையில் யாழ் பல்கலைக்கழகத்திலும் இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் இடம்பெற்றிருக்கின்றது. இறுதிப்போரிலேயே உயிரிழந்த உறவுகளை நினைவு கூர்ந்து பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள முள்ளிவாய்க்கால் நினைவு தூவியில் பொதுச்சுடர் ஏற்றி வைக்கப்பட, ஏனைய சுடர்கள் ஏற்றி வைக்கப்பட்டு அகவணக்கமும் செலுத்தப்பட்டு கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தப்பட்டிருக்கின்றது. கஞ்சியும் வழங்கப்பட்டிருக்கின்றது. பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நினைவேந்தல் நிகழ்வில் விரிவுரையாளர்கள், அதேபோன்று பல்கலைக்கழக மாணவர்கள், ஊழியர்கள், முன்னாள் போராளிகள், தமிழ்த் தேசிய உணர்வாளர்கள், பொதுமக்கள் என்று சொல்லி பலரும் கலந்து கொண்டிருக்கின்றனா்.

12:36 ஈஸ்ட் எஃப்எம்மின் மே 18 மொழிவாய்க்கால் நினைவேந்தல் ஒலிபரப்புகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 17 ஆண்டுகள் கடந்திருக்கிறது.

ஒரு மணி ஒரு நிமிடம் இஸ்டெஃபெமின் மே 18 முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் ஒலிபரப்புகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்று மாலை 6 மணி முதல் ஸ்காப்ரோ டவுன் சென்டரில் உள்ள ஆல்பர்ட் கேம்பல் சதுக்கத்தில் முள்ளிவாய்க்கால் நினைவு நாள் நிகழ்வுகள் நடைபெற இருக்கின்றன. வெப்பநிலையை நாங்கள் பார்க்கலாம். சுற்றுச்சூழல் கனடா இன்று தொடக்கம் நாளை மாலை வரையில் கடும் வெப்பத்திற்கான எச்சரிக்கையினை வந்து விடுத்திருக்கின்றது. இப்போது வெப்பநிலை 27 இருக்கின்றது. 28 இன்று அதிகூடிய வெப்பநிலையாக இருக்கும். அதே போன்று ஈரப்பதத்துடன் கூடிய உணர்நிலையாக 36°C இருக்கப் போகின்றது. மாலை வேளையில் மழைக்கான சாத்தியமும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளை அதிகூடிய வெப்பநிலையாக 29°C இருக்கப் போகிறது. நாளைக்கும் சிறிதளவு மழைக்கான வாய்ப்பு அது மதிய வேளையிலே இடிமுழக்கத்துடன் கூடியதாக இருக்கலாம் என்று சொல்லி எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கின்றது. முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு 17th நினைவு தினம் முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்திலே இலங்கையிலே இடம்பெற்றிருக்கின்றது. கொள்கை பிரகடனம் வாசிக்கப்பட்டதைத் தொடர்ந்து தமிழின படுகொலை நினைவு தூபியில் பொதுச்சுடர் ஏற்றப்பட்டிருக்கின்றது. மதகுருமார்கள் உட்பட பல்லாயிரக்கணக்கான பொதுமக்களும் இதில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். உணர்வு எழுச்சியோடு அஞ்சலியும் செலுத்தி வருகின்றார்கள் என்று சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோன்று முள்ளிவாய்க்கால் மே 18 தமிழில அனுப்பின் 27th நினைவேந்தல் மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டு உயிர் நீத்தவர்களுக்கு சுடரேற்றி மலர்தூவி உணர்வு பூர்வமாக அஞ்சலி செலுத்தியிருக்கின்றார்கள். வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழு ஏற்பாட்டில் இடம்பெற்ற இந்த நினைவேந்தலில் நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டு முள்ளிவாய்க்காலில் காலை 10:10 சுடரேற்றி அஞ்சலி செலுத்தும் அதே நேரத்திலேயே பொதுச் சுடரேற்றி மலர்தூவி உயிர் நீத்தவர்களின் ஆத்மசாந்தி வேண்டி 2 நிமிட மவுன அஞ்சலியும் செலுத்தியிருக்கின்றார்கள். அதனைத் தொடர்ந்து கஞ்சி பரிமாறப்பட்டிருக்கின்றது. இனப்படுகொலை நடைபெற்ற போது நேரடியாக பார்த்து அங்கிருந்து தப்பி வந்தவர்கள் அது தொடர்பான அனுபவங்களை பகிர்ந்திருக்கின்றார்கள். இது தொடர்பாக பல விடயங்களையும் அவர்கள் பகிர்ந்து கொண்டதோடு அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லியும் கேட்டிருக்கின்றார்கள். 1:04 ஈஸ்டெஃபெமினுடைய மே 18 முள்ளிவாய்க்கால் நினைவு நிகழ்வுகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.

1:22 மே 18 முள்ளி வாய்க்கால் நினைவேந்தல் ஒலிபரப்புகளை ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். முள்ளிவாய்க்கால் நினைவு நாள் நிகழ்வுகள் இன்று மாலை 6 முதல் ஸ்காப்ரோ டவுன் சென்டரில் உள்ள ஆல்பர்ட் கேம்பல் சதுக்கத்தில் நடைபெற இருக்கின்றன. இன்றைய நாள் தொடர்பாக கனேடிய பிரதமர் மார்க் கார்னி அவர்கள் வெளியிட்ட அறிக்கையையும் நாங்கள் பார்க்கலாம். கனடாவிலும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் சமூகங்களுடன் இணைந்து நாம் இன்று தமிழ் இனப்படுகொலை நினைவேந்தல் நாளை கடைபிடிக்கின்றோம். கால் நூற்றாண்டுக்கும் அதிகமாக நீடித்த இலங்கை உள்நாட்டுப் போர் ஆயிரக்கணக்கான பொதுமக்களின் உயிர்களை பறித்தது. நாம் உயிரிழந்தவர்களின் நினைவை போற்றி அளவுடற்கரிய துன்பமடைந்த தப்பிப்பிழைத்தோருக்கும் குடும்பத்தினருக்கும் சமூகங்களிற்கும் துணையாயிருப்போம். உலகிலுள்ள மிகப்பெரும் புலம்பெயர் தமிழ் சமூகங்களில் ஒன்று கனடாவில் உள்ளது. வன்முறை, துன்புறுத்தல் ஆகியவற்றிலிருந்து தப்புவதற்கு புகலிடம் நாடி வந்த பலரும் இதில் அடங்குகின்றார்கள். 2022 கனேடிய நாடாளுமன்றம் மே 18 தமிழ் இனப்படுகொலை நினைவேந்தல் நாளாக ஒருமனதாக அங்கீகரித்து இலங்கையில் தமிழர்கள் மீது புரியப்பட்ட அட்டூழியங்களை இனப்படுகொலை என அங்கீகரித்தமை துயர்படிந்த வரலாற்றை ஏற்றுக்கொள்வதன் ஒரு முக்கிய படியை பிரதிபலிக்கின்றது. பொறுப்பு கூறலை முன்னகர்த்தவும் மனித உரிமைகளை நிலைநிறுத்தவும் இலங்கை தீவின் மக்களிற்கு நீடித்திருக்கும் அமைதியை ஊக்குவிக்கவும் எடுக்கப்படும் சர்வதேச முயற்சிகளுக்கு கனடா தொடர்ந்து ஆதரவளிக்கும். மனித கௌரவம், நீதி ஆகியவற்றுக்கும் இத்தகைய பாரதூரமான மனித உரிமை மீறல்கள் புறக்கணிக்கப்படாமலும் மறக்கப்படாமலும் இருப்பதற்குமான எமது உறுதிப்பாட்டை நாம் மீள உறுதி செய்கின்றோம். இவ்வாறு அமைந்திருக்கின்றது கனடிய பிரதமர் மார்க் கார்னி அவர்கள் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு தொடர்பாக மே 18 வெளியிட்ட அறிக்கை.

1:42 இஸ்டெஃபமின் மே 18 முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் ஒலிபரப்புகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்று மாலை 6 முதல் ஸ்காப்ரோ டவுன் சென்டரில் உள்ள ஆல்பர்ட் கேம்பல் சதுக்கத்தில் முள்ளிவாய்க்கால் நினைவு நாள் நிகழ்வுகள் நடைபெறவுள்ளன. இலங்கையிலும் ஏராளமான இடங்களிலே இந்த நினைவேந்தல் நிகழ்வுகள் இடம்பெற்றிருக்கின்றன. குறிப்பாக வவுனியாவிலே தமிழர் தாயக காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் சங்கத்தினால் 17வது ஆண்டு முள்ளிவாய்க்கால் நினைவு தின அஞ்சலி நிகழ்வு நடைபெற்றிருக்கின்றது. இது வவுனியாவினுடைய A9 அஞ்சல் திணைக்களத்தின் முன்பாக 3375வது நாளாக காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளினால் பந்தல் அமைத்து போராட்டம் நடத்தப்பட்டிருக்கின்றது. அந்த பந்தலிற்கு முன்பே இந்த அஞ்சலி நிகழ்வும் இடம்பெற்றிருக்கின்றது. அந்த வேளையிலே தீபமேற்றி மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டு 2009 முள்ளிவாய்க்காலில் உயிரிழந்த அனைத்து சொந்தங்களுக்குமான நீதி கோரி கவனயீர்ப்பு போராட்டமும் நடத்தப்பட்டிருக்கின்றது. அதேவேளையில் கொழும்பு வெள்ளவத்தை கடற்கரை பகுதியில் கூட முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெற்றிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது.

1:58 மிஸ்டர் ஃபெமின் மே 18 முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் ஒலிபரப்புகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்று மாலை 6 முதல் ஸ்காப்ரோ டவுன் சென்டரில் உள்ள ஆல்பர்ட் கேம்பல் சதுக்கத்தில் முள்ளிவாய்க்கால் நினைவு நாள் நிகழ்வுகள் நடைபெறவுள்ளன. வெளியே வெப்பநிலையையும் நாங்கள் பார்க்கலாம். 28 இருக்கின்றது இப்போது வெப்பநிலை. மாலையில் மழைக்கான அறிவித்தலும் விடுக்கப்பட்டிருக்கிறது. அதேபோன்று சுற்றுச்சூழல் கனடா ஒரு எல்லோ வார்னிங்கை விடுத்திருக்கின்றது. கடும் வெப்பத்திற்கான ஒரு எச்சரிக்கை இன்றைக்கும் நாளைக்கும், நாளை மாலை வரை இந்த எச்சரிக்கை இருக்கப்போகிறது. ஈரப்பதனுடன் கூடிய உணர்நிலையாக 36 நாங்கள் பெற இருக்கின்றோம். நாளை அதிகூடிய வெப்பநிலை 29 என சொல்லியும் கூறப்பட்டிருக்கிறது. நாளைக்கும் மதியம் மற்றும் மாலை வேளைகளில் மழைக்கான சாத்தியம் இடிமுழக்கத்துடன் இருக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. உலகின் பல்வேறு இடங்களிலும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வுகள் இடம்பெறுகின்றன. 17 நினைவு நாள். அதனை முன்னிட்டு லண்டன் பாராளுமன்றம் முன்பாக கூட புலம்பெயர் தமிழர்களினால் நீதி கோரி போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. பிரித்தானியா தமிழர் ஒருங்கிணைப்பு குழு மற்றும் தமிழ் இளையோர் அமைப்பு இணைந்து ஏற்பாடு செய்திருந்த இந்த போராட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான தமிழ் மக்கள் கொல்லப்பட்டதற்கு சர்வதேச நீதி வழங்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது.

2:19 ஈஸ்டஃபெமின் மே 18 முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் ஒலிபரப்புகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இன்று மாலை 6 முதல் ஸ்காபரோ டவுன் சென்டரில் உள்ள ஆல்பர்ட் கேம்பல் சதுக்கத்தில் முள்ளிவாய்க்கால் நினைவு நாள் நிகழ்வுகள் நடைபெற இருக்கின்றன. அதேபோன்று தாயகத்தில் ஆகட்டும் அல்லது வந்து உலகில் வெவ்வேறு பகுதிகளிலும் இந்த 17வது முள்ளிவாய்க்கால் நினைவு தினம் அனுஷ்டிக்கப்பட்டிருக்கின்றது. அதேபோன்று இந்தியாவிலே செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் நாம் தமிழர் கட்சியின் சார்பிலே தமிழ் பேரின எழுச்சி பொதுக்கூட்டம் உணர்வு பூர்வமாக நடைபெற்றிருக்கின்றது. நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்றிருக்கின்றது. முள்ளிவாய்க்கால் போரிலே உயிரிழந்த உறவுகளுக்கு வீரவணக்கம் செலுத்தப்பட்டதோடு தமிழக தற்போதைய அரசியல் சூழல், புதிய அரசின் செயற்பாடுகள் மற்றும் உலகத் தமிழர்கள் உரிமை குறித்து சீமான் உரையாற்றியிருந்தார் என்பதும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதேபோன்று சென்னையிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஏற்பாட்டிலே முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெற்றிருக்கின்றது. இதற்கு சட்டமன்ற குழு தலைவர் வன்னி அரசு தலைமை தாங்கியிருக்கின்றார். விசிக கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவர் அவர்கள் இந்த நிகழ்வில் தனக்கும் தேசிய தலைவர் அவர்களுக்கும் இடையிலான உறவு குறித்து, அதேபோன்று ஈழத்தமிழர்கள் தமிழகம் உள்ளிட்ட இந்திய தேசத்தில் எத்தகைய அணுகுமுறைகளை பின்பற்றி தமக்கான அரசியல் ஆதரவை வலிமைப்படுத்த வேண்டும் அப்படி என்று சொல்லி பல்வேறு விடயங்களையும் அங்கே சுட்டிக்காட்டியிருந்தார் என்பதும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதேபோன்று இன்றைய நினைவேந்தல் தொடர்பாக தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் முள்ளிவாய்க்கால் நினைவை இதயத்தில் ஏந்துவோம் எனவும், கடல் கடந்து வாழும் தமிழ் சொந்தங்களின் உரிமைகளுக்காக எப்போதும் துணை நிற்போம் அப்படி என்று சொல்லியும் தெரிவித்திருக்கின்றாா்.

2:39 ஈஸ்ட் எஃப்எம்-இன் மே 18 முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் ஒலிபரப்பினை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த வேளையிலே பிரித்தானிய பாராளுமன்ற உறுப்பினர் உமா குமாரன் அவர்கள் இலங்கையில் இடம்பெற்ற மீறல்கள் தொடர்பில் உண்மை, நீதி மற்றும் பொறுப்பு கூறல் என்பன உறுதி செய்யப்படுவதை முன்னிறுத்தி தான் தனது குரலையும் அதிகாரத்தையும் பயன்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கின்றார். இறந்தவர்களினால் நீதிக்காக குரல் எடுப்ப முடியாது, அவர்களுக்காக அதனை செய்வது உயிருடன் இருப்பவர்களின் கடமையாகும் அப்படின்னு சொல்லி பிரித்தானிய பாராளுமன்ற உறுப்பினர் உமா குமாரன் அவர்கள் வலியுறுத்தியிருக்கின்றார். அதேபோன்று கனேடிய பிரதமர் மார்க் கார்னி அவர்கள் இன்றைய நாள் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் தொடர்பாக தன்னுடைய அறிக்கையினையும் வெளியிட்டிருக்கின்றார். கனடாவிலும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் சமூகங்களுடன் இணைந்து நாம் இன்று தமிழ் இனப்படுகொலை நினைவேந்தல் நாளை கடைபிடிக்கின்றோம். கால் நூற்றாண்டுக்கும் அதிகமாக நீடித்த இலங்கை உள்நாட்டுப் போர் ஆயிரக்கணக்கான பொதுமக்களின் உயிர்களை பறித்தது. நாம் உயிரிழந்தவர்களின் நினைவை போற்றி அளவிடற்கடிய துன்பமடைந்த தப்பிப்பிழைத்தோருக்கும் குடும்பத்தினருக்கும் சமூகங்களிற்கும் துணையாயிருப்போம். உலகில் உள்ள மிகப்பெரும் புகழ் புலம்பெயர் தமிழ் சமூகங்களில் ஒன்று கனடாவில் உள்ளது. வன்முறை, துன்புறுத்தல் ஆகியவற்றிலிருந்து தப்புவதற்கு புகலிடம் நாடி வந்த பலரும் இதில் அடங்குகின்றார்கள். 2022 கனேடிய நாடாளுமன்றம் மே 18 தமிழ் இனப்படுகொலை நினைவேந்தல் நாளாக ஒருமனதாக அங்கீகரித்து இலங்கையில் தமிழர்கள் மீது புரியப்பட்ட அட்டூழியங்களை இனப்படுகொலை என அங்கீகரித்தமை துயர்படிந்த வரலாற்றை ஏற்றுக்கொள்வதன் ஒரு முக்கிய படியை பிரதிபலிக்கின்றது. பொறுப்பு கூறலை முன்னகர்த்தவும் மனித உரிமைகளை நிலைநிறுத்தவும் இலங்கை தீவின் மக்களிற்கு நீடித்திருக்கும் அமைதியை ஊக்குவிக்கவும் எடுக்கப்படும் சர்வதேச முயற்சிகளுக்கு கனடா தொடர்ந்து ஆதரவளிக்கும். மனித கௌரவம், நீதி ஆகியவற்றுக்கும் இத்தகைய பாரதூரமான மனித உரிமை மீறல்கள் புறக்கணிக்கப்படாமலும் மறக்கப்படாமலும் இருப்பதற்குமான எமது உறுதிப்பாட்டை நாம் மீள உறுதி செய்கின்றோம். அவ்வாறு தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது கனடிய பிரதமர் மார்க் கார்னி அவர்களுடைய முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் அறிக்கையை.

2:54 ஈஸ்ட் எஃப்எம்மின் மே 18 முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் ஒலிபரப்பினை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்று மாலை 6 முதல் ஸ்காபரோ டவுன் சென்டரில் உள்ள அல்பர்ட் கேம்பல் சதுக்கத்தில் முள்ளிவாய்க்கால் நினைவு நாள் நிகழ்வுகள் நடைபெற இருக்கின்றன.

0: நேரம் 3 மணி. ஈஸ்ட் எஃப்எம்மின் மே 18 முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் ஒளிபரப்புகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
1: டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ், உணர்நிலை 32 டிகிரி செல்சியஸ்.

0: நேரம் 3:16.
1: May 18 முள்ளிவாய்க்கால் நினைவு நாள் நிகழ்வுகள். மாலை 6 முதல் ஸ்காப்ரோ டவுன் சென்டரில் உள்ள ஆல்பர்ட் கேம்பல் சதுக்கத்தில் முள்ளிவாய்க்கால் நினைவுகள் நிகழ்வுகள் நடைபெறுகின்றன.
2: முள்ளிவாய்க்கால் போயிருந்தேன், அந்த முல்லைத்தீவையும் மோதி வந்தேன். முள்ளில் கிழிந்த என் கண்களிலே நீர் முட்டித் தெரித்ததை யாரறிவார்? ஆனந்தபுரத்தை கடக்கையிலே என் ஆவி துடித்ததை என்ன சொல்ல? நானந்த துயரம் சொல்வதற்கு என் நாவடும் பாடு கொஞ்சமல்ல.

சாகாத காற்றின் சப்தங்களில் எம் சனங்களின் அழுகுரல் கேட்டறிந்தேன். ஆகாயம் எரித்த சாம்பல் துகள் மண்ணில் ஆங்காங்கலைவதைக் கண்டறிந்தேன்.

அழிந்து போனது போலிருக்கும். ஆயின் அருகும் புல்லுக்கு அழிவேது? பொழியும் ஒரு துளி பட்டவுடன் அது பொட்டென்றெழுமே அழியாது. எந்த யுகத்தில் போர்கள் இல்லை, அட எந்த யுகத்தில் தோல்வி இல்லை, அந்த யுகத்தை எருவாக்கு, நீ அடுத்த யுகத்தை உருவாக்கு.

உடன் இருந்தவர்கள் உயிரிழந்து போனார்கள், கூட வாழ்ந்தவர்கள் குழிவிழுந்து போனார்கள், பேசி திரிந்தவர்கள் மூச்சிழந்து போனார்கள், கண்முன்னே நடந்தவர்கள் காணாமல் போனார்கள், வலுவிழந்து நிலமிழந்து குரலிழந்து கையறுந்து நின்றது அம்மினம், உயிருருகி உடல் நடுங்கி ஊமையாகி போனது அம்மினம், எம்முறவுகளின் உடல்களோடு உரிமைக்கான குமுறல்களும் புதைந்து போயின, குருதி ஆற்றினூடு உறுதியும் உண்மைகளும் கரைந்து போயின. இறுதி யுத்தம் தமிழர் துயரின் உச்சம், எல்லையில்லா வினாக்களும் ஏக்கங்களுமே மிச்சம், அம்மா அங்கி அப்பா அங்கி என்று கேட்ட கேள்விகளுக்கு கால ஓட்டத்தில் பதில்களை உருவாக்கிக் கொண்டு நகர்ந்து போக முடியவில்லை. அண்ணனை அக்காவை தம்பியை தங்கையை தேடிய தேடல்களின் விடைகளை எல்லோராலும் கண்டறிய முடியவில்லை. கேட்டவற்றில் என்ன பிழையென்றோ, செத்தவர்கள் செய்த குற்றம் என்னவென்றோ தெரிய வரவில்லை. வினாக்களும் தேடல்களும் ஏக்கங்களுமே தொடர்கின்றன. வினாக்களும் தேடல்களும் ஏக்கங்களுமே தொடர்கின்றன. இறுதி யுத்தம் தமிழர் துயரின் உச்சம், எல்லையில்லா வினாக்களும் ஏக்கங்களுமே மிச்சம், துணையிழந்த மனங்களின் ஒவ்வொரு காலையும் உயிர்ப்பின்றி ஒளியின்றியே இன்னும் விடுகின்றது, உறவிழந்த உள்ளங்களின் ஒவ்வொரு நாட்களும் நினைவுகளின் கனங்களினோடே நகர்கின்றன, அந்த கொடிய நாட்களை எண்ணி எண்ணி எம்மினத்தின் கண்ணீர் வற்றி போனாலும் நெஞ்சின் கனம் குறையவில்லை, குருதி காய்ந்து போனாலும் கைவிடப்பட்ட இனமாக அழுது துடித்த காயம் மாறவில்லை, ஆண்டுகள் கடந்தாலும் அழிப்பின் வலி அகலவில்லை, காதில் முடிவின்றி ஒலித்துக் கொண்டிருக்கின்றது முள்ளிவாய்க்காலின் கதைகளும் ஓலங்களும். இறுதி யுத்தம் தமிழர் துயரின் உச்சம், எல்லையில்லா வினாக்களும் ஏக்கங்களுமே மிச்சம், உடனிருந்தவர்கள் உயிரிழந்து போனார்கள், கூட வாழ்ந்தவர்கள் குழிவிழுந்து போனார்கள், பேசி திரிந்தவர்கள் மூச்சிழந்து போனார்கள், கண்முன்னே நடந்தவர்கள் காணாமல் போனார்கள்.

முள்ளி வாய்க்கால் மின அழிப்பின் நினைவு சின்னம், அது அழுகுரலின் தலைநகரம். இனப்பகையும் விச புகையும் மூச்சு காற்றை குடித்த இடம். நந்தி கடலோரம் எம்மை வஞ்சித்த நாடுகளை நாங்கள் சந்தித்த நிமிடத்தில் எம் சந்ததிகளை தொலைத்த இடம். வெள்ளை கொடியேந்தி சென்ற சமாதான புறாக்கள் இரத்த வெள்ளத்தில் புரண்டதை கண்முன்னே கண்ணுற்றோ. வெள்ளி முளைக்குமென விழித்திருந்த தேசத்தில் கொள்ளி வைக்கப்பட்ட முள்ளி வாய்க்காலை எண்ணி பார்க்கையில் எம் நெஞ்சம் துடிக்கிறது. அன்று நசுங்கிய குரலை துறந்து தொண்டை கிளிய கத்தினோம். பொசுங்கிய உயிரை துறந்து எலும்பு கூடாய் புலம்பினோம். உலக நாடுகளின் காது கதவுகள் திறக்கவே இல்லை. இன்றும் அந்த அறத்தின் திறவுகோல் பிறக்கவே இல்லை. மரத்தை வெட்டினால் கூட மன்னிக்க மறுக்கும் இவ்வுலகில் மனிதர்களை வெட்டினார்களே. ஏன் மௌனம் காத்தது மனிதம் பேசுகிற இந்த மானுடம்? முள்ளி வாய்க்கால் நினைவும் நந்தி கடலின் நீரக்காற்றின் அதிர்வும் எம்மை எழுப்பிக் கொண்டே இருக்கும். எத்தனை நாடுகள் எம்மை அழிக்க நினைத்தாலும் பாறைக்குள் விதையாய் தமிழர் நாம் எழுவோம். அறம் கொண்டு மறவராய் மண்ணில் நாம் வாழ்வோம்.

0: நேரம் 4:06 நிமிடம். டொராண்டோவின் தற்போதைய வெப்பநிலை 21°C.
1: May 18 முள்ளிவாய்க்கால் நினைவு நாள் நிகழ்வுகள். மாலை 6 மணி முதல் ஸ்கார்ப்ரோ டவுன் சென்டரில் உள்ள ஆல்பர்ட் கேம்பிள் சதுக்கத்தில் நடைபெறுகின்றன.

புத்தனும் காந்தியும் மோதிய வேதம் இரத்தமும் சதையுமாய் பூமியில் மிதந்தது. மரத்து போன மனதுகளோடு மானம் காக்க மண்டியிட்டோம். வெள்ளை கொடியிலும் இரத்தம் சிந்த அள்ளி எடுத்து கொள்ளி வைத்தோம். ஆற்றிலும் கடலிலும் நீராடிவிட்டு வயலில் விளைந்த அரிசி சோற்றை அறுசுவையோடு சுவைத்து மகிழ்ந்த இனம் ஒன்று குடிநீருக்கும் குளிநீருக்கும் வரிசையில் நின்று அடிபட்ட வதைக்கோலம் பேரவலம். சோதனைகளும் வேதனைகளும் எமை சூழ்ந்தாலும் நேரிய சிந்தனையில் இலக்கின் எல்லைகளை நோக்கி நடப்போம். காலம் ஒரு நாள் மாறுமென்ற உறுதியோடு நிமிர்ந்து நடப்போம்.

0: நேரம் 4:58. டொரோண்டோவின் காலநிலை 27°C.
1: ஈஸ்டெஃபமின் May 18 முள்ளிவாய்க்கால் நினைவு இந்த ஒளிபரப்புகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். May 18 முள்ளிவாய்க்கால் நினைவு நிகழ்வுகள் மாலை 6 மணி முதல் ஸ்கார்ப்ரோ டவுன் சென்டரில் உள்ள ஆல்பர்ட் கேம்பல் சதுக்கத்தில் முள்ளிவாய்க்கால் நினைவு நாள் நிகழ்வுகள் நடைபெறுகின்றன.

ஏதோ ஒரு நம்பிக்கை எங்கள் இனத்தின் இருப்பை நகர்த்துகிறது. வாழும் உரிமை கூட மறுக்கப்பட்ட இனமாக இமை ஆக்கியது மே 18. ஆனால் இமக்கான உரிமைகளுடன் எம் தமிழ் உறவுகள் வாழ்வார்களெனும் எதிர்பார்ப்புகளை வலிகளும் துயரங்களும் துடைத்தளிக்கவில்லை. இடிவிழுந்த நிலத்துக்கு விடிவு வருமென்றும் வலுவிழந்த இனத்துக்கு வாழ்வு வருமென்றும் நம்பிக்கைகளுடன் நாட்கள் நகர்கின்றன. நீதியும் நியாயமும் எம் கண்முன்னே நீர்த்துத்தான் போயின. உண்மைகளும் உரிமைகளும் உலகம் பார்த்திருக்க புதைந்துதான் போயின. கால நதியின் ஓட்டத்தில் குருதி நதி கரைந்து போனது. ஆனால் முள்ளிவாய்க்காலோடு தமிழினம் மூழ்கி போகவில்லை. முள்ளிவாய்க்காலோடு தமிழினம் மூச்சிழந்து போகவில்லை. பெரும் துயர் சுமந்து தொடரும் தடைகள் கடந்து வலிகளை தாங்கி வாழ்க்கை தேடுகின்ற பாதையில் நடக்கின்றது. முள்ளிவாய்க்காலோடு தமிழினம் மூச்சிழந்து போகவில்லை. இடிவிழுந்த நிலத்துக்கு விடிவு வருமென்றும் வலுவிழந்த இனத்துக்கு வாழ்வு வருமென்றும் நம்பிக்கையோடு நாட்கள் நகர்கின்றன. எதிர்பார்ப்புகளும் ஏக்கங்களும் ஏமாற்றங்களும் போராட்டங்களுமே இன்னும் எம் உறவுகளின் பொழுதுகளில் நிறைந்துள்ளன. அழிப்பும் ஆக்கிரமிப்பும் உருவம் மாற்றி மாற்றி எம் ஊர்களில் உலவிக்கொண்டுதான் இருக்கின்றன. எதிர்பார்ப்புகளும் ஏக்கங்களும் ஏமாற்றங்களும் போராட்டங்களுமே இன்னும் எம் உறவுகளின் பொழுதுகளில் நிறைந்துள்ளன. அழிப்பும் ஆக்கிரமிப்பும் உருவம் மாற்றி மாற்றி எம் ஊர்களில் உலவிக்கொண்டுதான் இருக்கின்றன. இருந்தாலும் வீழ்ந்துவிட்ட விருட்சத்தின் விதியொன்றை நட்டு வைத்து உரிமையுடன் வாழ்வதற்கான நம்பிக்கையை வளர்த்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். மறக்க முடியாத வலிகளையும் வடுக்களையும் வரலாறு தந்தாலும் சொல்லனாத சோகங்களை முள்ளிவாய்க்காலில் கண்டாலும் அவற்றினையும் சுமந்து கொண்டு அடுத்தடுத்த அடிகளை எடுத்து வைக்கின்றது இம்மினம். மறக்க முடியாத வலிகளையும் வடுக்களையும் வரலாறு தந்தாலும் சொல்லனா சோகங்களை முள்ளிவாய்க்காலில் கண்டாலும் அவற்றினையும் சுமந்து கொண்டு அடுத்தடுத்த அடிகளை எடுத்து வைக்கின்றது இம்மினம். இடிவிழுந்த நிலத்துக்கு விடிவு வருமென்றும் வலுவிழந்த இனத்துக்கு வாழ்வு வருமென்றும் நம்பிக்கையுடன் நாட்கள் நகர்கின்றன. இடிவிழுந்த நிலத்துக்கு விடிவு வருமென்றும் வலுவிழந்த இனத்துக்கு வாழ்வு வருமென்றும் நம்பிக்கையுடன் நாட்கள் நகர்கின்றன. நீதியும் நியாயமும் எம் கண்முன்னே நீர்த்துத்தான் போயின. உண்மைகளும் உரிமைகளும் உலகம் பார்த்திருக்க புதைந்துதான் போயின. கால நதியின் ஓட்டத்தில் குருதி நதி கரைந்துதான் போனது. ஆனால் முள்ளிவாய்க்காலோடு தமிழினம் முச்சிழந்து போகவில்லை. முள்ளிவாய்க்காலோடு தமிழினம் முச்சிழந்து போகவில்லை.

சுடுகாடாய் போனது எங்கள் தாய் தேசமே.

உயிர் வாழ உரிமைக்காய் போராடிய இனம் ஒன்று மூச்சு திணறியது. மயிரிழையில் கூட உயிர் தப்ப முடியாதபடி நெருக்கமாய் அருகில் வீழ்ந்த நெருப்பு மழையில் உறவுகளின் உயிர்கள் கருகி வீழ்ந்து பிணங்களானது. எத்தனை எத்தனை வித்துக்கள் வீழ்ந்தன, மொட்டுக்கள் எல்லாம் மலராமல் கருகின. காய்ந்த மரங்களும் வேரோடு சாய்ந்தன. எம்மவர் துயரமோ எல்லையை கடந்தன. இது சிவந்தமே, எம்மை சிதைத்தமே, கனத்த இதயத்துடன் கடந்து செல்ல நினைத்தாலும் காலம் முழுவதும் எம்மோடு மாறாத வடவாய் தொடர்ந்திடுமே. வழி நிறைந்த மாதம், நம் வழி தொலைத்த மாதம், விழி கலங்கி மனம் வெதும்பி இனமே இருப்பழிய பலி கொடுத்த மாதம். நம்பிக்கைகள் தூர்ந்து சிந்தனையும் கலங்கி சின்ன பின்னமாகி சிதறிப்போன மாதம். பதறிப்போய் பரிதவித்து பாரே பார்த்திருக்க இனமழித்த மாதம். உலகமே ஒருமித்து ஓரினத்தை பழி தீர்த்த மாதம். முள்ளு கம்பிகள் ஓரம் நின்று கஞ்சி கிடைக்குமா என்று ஏங்கி தூர பார்வை பார்த்த உறவுகள் துடியாய் துடித்து கொடிய மாதம்.

0: நேரம் 5:57.
1: டொராண்டோவின் தற்போதைய வெப்பநிலை 27°C, உடல்நிலை 32 உள்ளது. ஈஸ்ட் எஃப்எம் 18 முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் ஒளிபரப்புகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

கண்ணீரின் கடும் துயரின் காத்திருப்பின் நாள் மே 18. கண்ணீரின் கடும் துயரின் காத்திருப்பின் நாள் மே 18. 5-2 மாதங்கள் சுமந்து பெற்று பாலூட்டி தாலாட்டி சீராட்டி தமிழூட்டி கைபிடித்து நடந்து கண்முன்னே வளர்ந்த பிள்ளையை காவு கொடுத்து கலங்கி நிற்கும் அன்னையின் காயாத கண்ணீரின் நாள் மே 18. கையில் லேந்தி மார்பில் தாங்கி தோளில் தூக்கி ஊருலகை காட்டி கனவுகளோடு வளர்த்தெடுத்த மகனையோ மகளையோ இடை நடுவில் இழந்து நிற்கும் தந்தையின் தீராத தகைப்பின் நாள் மே 18. கருவறை பகிர்ந்து கற்றவை பகிர்ந்து அன்னை தந்தை பகிர்ந்து அவர் அன்பை பகிர்ந்து அனைத்து காலங்களிலும் அருகிலேயே இருக்க எண்ணிய அண்ணனை அக்காவை தம்பியை தங்கையை ஆறாக ஓடிய இரத்த வெள்ளத்தில் அசைவின்றி கண்டவரின் ஆறாத தகைப்பின் நாள் மே 18. பள்ளியையும் பருவங்களையும் ஒன்றாக கடந்து ஓடி விளையாடி ஊசுற்றித் திரிந்து உறவாக மாறிப்போய் கதை பேசி தடை கடந்து உடனிருந்து தோள் கொடுத்த நட்பினை தொலைத்து நிற்கும் தோழனின் தோழியின் தாங்கோனா துயரின் நாள் மே 18. கண்ணீரின் கடும் துயரின் காத்திருப்பின் நாள் மே 18. களங்கள் எவையாயினும் கண்ணீர் ஒன்றுதான், போர்கள் எங்காயினும் போகும் உயிர்கள் ஒன்றுதான், இலக்கின் வழி எதுவாகினும் இழப்பின் வலி ஒன்றுதான், காரணம் யாதாகினும் கடும் துயர் ஒன்றுதான், பெற்றவர் யாராகினும் உற்றவர் ஏக்கம் ஒன்றுதான். தாயாக தந்தையாக மகனாக மகளாக கணவனாக மனைவியாக அண்ணனாக அக்காவாக தம்பியாக தங்கையாக தோழனாக தோழியாக உடனிருந்தோரை இழந்து வாடும் உறவுகளோடு நாம் கண்ணீரின் கடும் துயரின் காத்திருப்பின் நாள் மே 18.

உடல் சிதறியிறந்து கிடந்த தாயின் மார்பில் பால் குடிக்க முயன்ற குழந்தையும் முயன்று தோற்று உடல் சிதறியிறந்து போனதை எப்படி மறப்போம். கொத்து குண்டுகள் சிதறியடிக்க திசைகள் எட்டும் பதறியோடி கையிழந்து காலிழந்து உயிரிழந்து உறவிழந்து எம்முறவுகள் கதறிய நாட்களை எப்படி மறப்போம். ஆஹா ஓஹோ என்று வாழ்ந்தவர்களெல்லாம் ஆகாயம் பார்த்து அலறி துடித்து சாகாத அரை உயிர் தாகத்தில் கத்திய நாட்களை எப்படி மறப்போம். குருதி சொட்ட சொட்ட குண்டு பட்ட சதையும் தொங்க எங்களை காக்க எவர் வருவார் என்று ஏங்கிய நாட்களை எப்படி மறப்போம். வீடில்லா வாழ்க்கை கூட வீணில்லை, நாடில்லா வாழ்க்கை அது நரகம்தான். மூச்சடங்கி நிற்கவா உயிர் கொண்டு நாம் வந்தோம், பேச்சடங்கி போகவா பேரிடிக்குள் நாம் நின்றோம். உலகத்தின் முன் திரண்டு நம் வலியை நாம் சொல்வோம். முள்ளி வாய்க்கால் முடிவல்ல தம் மூச்சை விதைத்தோர் விளைநிலம், கடலும் மலையும் முச்சரிக்கும் அதை காற்று மீண்டும் பிரசவிக்கும். முகமிழந்த நகரமல்ல அம்முள்ளி வாய்க்கால், முகவரியாய் முள்ளி வாய்க்கால் தடம் மாறும்.

0: நேரம் 6:54.
1: தொடர்ந்தும் ஈஸ்ட் எஃப்எம்மின் May 18 முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் ஒளிபரப்புகளோடு இணைந்திருங்கள்.
0: நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.

நேரம் 7 மணி. ஈஸ்ட் எஃப் எம் மே 18 முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் ஒளிபரப்பை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். டொராண்டோவினுடைய தற்போதைய காலநிலை 27 டிகிரி செல்சியஸாக இருக்கின்றது. உணர்நிலையை பொறுத்தவரை 32 ஆக காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது.

முள்ளிவாய்க்கால் போயிருந்தேன். அந்த முல்லைத்தீவையும் மோதி வந்தேன். முள்ளில் கிழிந்த என் கண்களிலே நீர் முட்டித் தெரித்ததை யார் அறிவார்? ஆனந்தபுரத்தை கடக்கையிலே என் ஆவி துடித்ததை என்ன சொல்ல? நானந்த துயரம் சொல்வதற்கு என் நாவடும் பாடு கொஞ்சமல்ல.

சாகாத காற்றின் சப்தங்களில் எம் சனங்களின் அழுகுரல் கேட்டறிந்தேன். ஆகாயம் எரித்த சாம்பல் துகள் மண்ணில் ஆங்காங்கு அலைவதை கண்டறிந்தேன்.

அழிந்து போனது போலிருக்கும். ஆயின் அருகும் புல்லுக்கு அழிவேது? பொழியும் ஒரு துளி பட்டவுடன் அது பொட்டென்றெழுமே அழியாது. எந்த யுகத்தில் போர்கள் இல்லை, அட எந்த யுகத்தில் தோல்வி இல்லை, அந்த யுகத்தை எருவாக்கு, நீ அடுத்த யுகத்தை உருவாக்கு.

உடனிருந்தவர்கள் உயிரிழந்து போனார்கள், கூட வாழ்ந்தவர்கள் குழிவிழுந்து போனார்கள், பேசி திரிந்தவர்கள் மூச்சிழந்து போனார்கள், கண்முன்னே நடந்தவர்கள் காணாமல் போனார்கள், வலுவிழந்து நிலமிழந்து குரலிழந்து கையறுந்து நின்றது அம்மினம், உயிருருகி உடல் நடுங்கி ஊமையாகி போனது அம்மினம், எம்முறவுகளின் உடல்களோடு உரிமைக்கான குமுறல்களும் புதைந்து போயின, குருதி ஆற்றினூடு உறுதியும் உண்மைகளும் கரைந்து போயின. இறுதி யுத்தம் தமிழர் துயரின் உச்சம், எல்லையில்லா வினாக்களும் ஏக்கங்களுமே மிச்சம், அம்மா அங்கே அப்பா அங்கே என்று கேட்ட கேள்விகளுக்கு கால ஓட்டத்தில் பதில்களை உருவாக்கிக் கொண்டு நகர்ந்து போக முடியவில்லை. அண்ணனை அக்காவை தம்பியை தங்கையை தேடிய தேடல்களின் விடைகளை எல்லோராலும் கண்டறிய முடியவில்லை. கேட்டவற்றில் என்ன பிழையென்றோ, செத்தவர்கள் செய்த குற்றம் என்னவென்றோ தெரிய வரவில்லை. வினாக்களும் தேடல்களும் ஏக்கங்களுமே தொடர்கின்றன. வினாக்களும் தேடல்களும் ஏக்கங்களுமே தொடர்கின்றன. இறுதி யுத்தம் தமிழர் துயரின் உச்சம், எல்லையில்லா வினாக்களும் ஏக்கங்களுமே மிச்சம், துணையிழந்த மனங்களின் ஒவ்வொரு காலையும் உயிர்ப்பின்றி ஒளியின்றியே இன்னும் விடுகின்றது, உறவிழந்த உள்ளங்களின் ஒவ்வொரு நாட்களும் நினைவுகளின் கனங்களினோடே நகர்கின்றன. அந்த கொடிய நாட்களை எண்ணி எண்ணி எம்மினத்தின் கண்ணீர் வற்றி போனாலும் நெஞ்சின் கனம் குறையவில்லை. குருதி காய்ந்து போனாலும் கைவிடப்பட்ட இனமாக அழுது துடித்த காயம் மாறவில்லை. ஆண்டுகள் கடந்தாலும் அழிப்பின் வலி அகலவில்லை. காதில் முடிவின்றி ஒலித்துக் கொண்டிருக்கின்றது முள்ளிவாய்க்காலின் கதைகளும் ஓலங்களும். இறுதி யுத்தம் தமிழர் துயரின் உச்சம், எல்லையில்லா வினாக்களும் ஏக்கங்களுமே மிச்சம், உடனிருந்தவர்கள் உயிரிழந்து போனார்கள், கூட வாழ்ந்தவர்கள் குழிவிழுந்து போனார்கள், பேசி திரிந்தவர்கள் மூச்சிழந்து போனார்கள், கண்முன்னே நடந்தவர்கள் காணாமல் போனார்கள்.

நேரம் 7:37 ஈஸ்ட் எஃப்எம்-இன் மே 18 முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் ஒளிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். டொராண்டோவில் இப்பொழுது 27 டிகிரி செல்சியஸாகவும் உணர்நிலை 32 காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. தமிழ் இனப்படுகொலை நினைவு நாளை முன்னிட்டு கனேடிய பிரதமரின் அறிக்கை வெளியாகியிருக்கின்றது. இலங்கை தீவின் மக்களுக்கு நீடித்திருக்கும் அமைதிக்காக முன்னெடுக்கப்படும் சர்வதேச முயற்சிகளுக்கு கனடா தொடர்ந்து ஆதரவளிக்கும் என்று கனேடிய பிரதமர் மார்க் கார்னி உறுதியளித்திருக்கின்றார். தமிழ் இனப்படுகொலை நினைவேந்தல் நாளை முன்னிட்டு கனேடிய பிரதமர் அலுவலகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றது. அதில் பொறுப்புக்கூறலை முன்னகர்த்தவும் மனித உரிமைகளை நிலைநிறுத்தவும் கனடா உறுதிபூண்டுள்ளது என்று பிரதமர் மார்க் கார்னி தெரிவித்துள்ளார். கனடாவிலும் உலகெங்கிலும் உள்ள தமிழர்களுடன் இணைந்து தமிழ் இனப்படுகொலை நினைவேந்தல் நாளை கடைபிடிக்கின்றோம் என ஆங்கிலத்தில் வெளியான பிரதமரின் அறிக்கை குறிப்பிடுகின்றது. 2022 கனேடிய நாடாளுமன்றம் மே 18 தமிழ் இனப்படுகொலை நினைவேந்தல் நாளாக ஏகமனதாக அங்கீகரித்ததை பிரதமரின் அறிக்கை நினைவு கூர்ந்திருக்கிறது. இலங்கை தீவில் தமிழர்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட அட்டூழியங்களை இனப்படுகொலை என அங்கீகரித்தமை துயர்படைந்த வரலாற்றை ஏற்றுக்கொள்வதன் ஒரு முக்கிய படியை பிரதிபலிக்கிறது என அந்த அறிக்கை குறிப்பிடுகிறது. கனேடிய பிரதமரின் 2026 தமிழ் இனப்படுகொலை நினைவேந்தல் அறிக்கை இப்பொழுது வெளியாகியிருக்கின்றது.

எங்கள் உறவுகளின் அவலங்களை எவரும் நோக்கவில்லை. எங்கள் குரல்களையும் கோரிக்கைகளையும் எவரும் கேட்கவில்லை.